சந்தோஷமான சந்தோஷ சேனல் கேட்டுருக்கிறீங்க. அதிகாலை பொழுதோடு பயணித்து கொண்டிருக்கின்றோம். இனிமையான ஒரு காலை பொழுது, புத்துணர்ச்சியான கூலான ஒரு அழகான ஒரு காலை பொழுது எல்லாருக்கும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. நேரம் அதிகாலை 5:38 கொண்டிருக்கிறது. சந்தோஷமான அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துட்டு இருக்கிற இதே வேளத்தில் அன்பான அறிவிப்பாளர்களுக்கு, அதே போல திருமண நாளை கொண்டாடுகின்றவர்களுக்கு, பிறந்த நாளை கொண்டாடுகின்றவருக்கு, நல்ல எண்ணங்களை பயணிக்கின்றவர்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. தெல் தோட்டையிலிருந்து ஆதி மூலம் இதே நேரத்தில் இன்றைய தினம் அவிசாவளியைச் சேர்ந்த விக்னேஸ்வரி 43rd பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களா, அவரை வாழ்த்துறாங்க. கணவர் மனோகரன், மகள் ஆஷா, அச்சு, அப்பா ராசையா, அம்மா பத்மினி, தங்கைமார்களான வசந்தி, ராதா எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. விக்னேஸ்வருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நாங்களும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தோஷமாக நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழணும். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விக்னேஸ்வரி. இதே போல அன்பான காலை பொழுது வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறாங்க மலர் வந்திருக்கிறாங்க. இனி காலை பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது வந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போல இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சாந்தி. இனிய காலை வணக்கம், அன்பான அறிவிப்பாளர் ஜியா சிஸ்டர், நானும் சந்தோஷிச்சார நிகழ்ச்சியோடும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வேறுவலில் ஸ்மார்ட் மாவட்டத்தின் ஆசை சொல்லியிருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சகோதரி, சந்தோஷிச்சார நிகழ்ச்சியோடு ஆரம்பதியிலிருந்து இதே ரத்னம், அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷிகா எல்லோரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று கழுத்துறையிலிருந்து நண்பர்கள் அருண், திவான், ஆஷிம், உபாலி இவர்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இனிய காலை வணக்கம் அக்கா, மட்டக்களப்பு கொக்குவில் சிவரஞ்சன் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் ஜிஆர், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? இனி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடும் வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. காலை வணக்கம் கோயம்புத்தூர் பாலு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மனைவி லதா, மகன் ராஜா எல்லாரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ராமச்சந்திரன் வந்திருக்கிறாரு. இனி காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு செல்வி இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்கள் சொல்லிருக்கிறாங்க தேனு. இனிய காலை வணக்கம் ஜிஆர், எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாமைய வாழ்த்துக்கள். ஹட்டன்ல இருந்து தங்க சுந்தரம் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான இனிய காலை வணக்கம், நான் வில்லுவத்திலிருந்து செல்வ சாமி, பிரபாத் மனைவி நிர்மலா, மகன் நிலக்ஷானி, மகன் ஜனுஷின் மற்றும் அஸ்கில சுந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. எல்லோரையும் இணைத்துக் கொண்டு அடுத்து மட்டும் நல்ல பாடல் கேட்கலாம். எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும். தொடர்ச்சியாக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் சூடு இணைந்திருக்கிறீங்க.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறீங்க. அடுத்த மணித்தியாலத்தோடு முன்னிந்திருக்கலாம். நன்றியார். நேரமை பொழுது காலை 6 மணி டாட்.

வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறீங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிறைய சொந்த பந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். இனிய காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்வான் வேறுவழியிலிருந்து வந்திருக்கிறாரு. அதே போல குறிஞ்சாங்கனி அசுரத்தின் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கங்களோடு பூனாகலை ஜேசும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. அதே போல செல்வம் வந்திருக்கிறாரு, தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. வணக்கம் அக்கா, நான் தரணிய காலையில இன்று எனது கணவர் தியாகராஜா 44வது பிறந்த நாளை கொண்டாடி வருவதாக சொல்ல இருக்கிறாங்க. அவரை அம்மா, அப்பா, மனைவி, மகள்மார்கள் அஸ்மிதா, யசோதினி அனைவரும் வாழ்த்துவதாக சொல்ல இருக்கிறாங்க. நாங்களும் தியாகராஜா அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். அன்பான இனிய காலை நேர வணக்கம் சொல்லிட்டு அக்கறை பற்றி பாப் டைலர் நிசார் வந்திருக்கிறாங்க. நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், நிகழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்கா நகர் ரம்ஜான் வந்திருக்கிறாரு. ஷக்கீலா சந்திரசேகரம் இனிய காலை வணக்கம் சொல்லி சங்கல் அடியிலிருந்து இணைந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் அன்பா நாளைப்பாரு ஜியா சிஸ்டர், நானும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நாசர் வந்திருக்கிறாரு. வணக்கம் இனிய காலை அப்படின்னு சொல்லிட்டு ஜியா நலமா இருக்கிறீங்களா, நான் நல்லா இருக்கிறேன், பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது, பருத்தித்துறையிலிருந்து அருண்மொழி சொல்ல இருக்கிறாங்க. எல்லோருக்கும் காலை வணக்கம் சொல்வதாகவும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதாகவும் சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, இனிய காலை வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு தான் செல்வி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனிய காலை வணக்கம் அஸ்கேலி அஜித் பாடல் தெரிவெல்லாம் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சண்முகராஜா இணைந்து சொல்லியிருந்தாரு, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவதாக சொல்லியிருந்தாங்க. அதே போன்று ஏட்டியாந்தோட்டை பனாவத்திலிருந்து சரோஜினி இணைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தாங்க. இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கழுதாவளி சுந்தரம் வந்து சொல்லியிருக்கிறாரு, இனிமையான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ராஜு இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதெல்லாம் நல்ல பாடல் ஒன்று இருக்கு, கேட்டுட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல்.

காலை பொழுது உற்சாகமாக ஆரோக்கியமான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு காலை பொழுது மலர்ந்து கொண்டு இருக்கிறது. நேரம் அதிகாலை 6:20 ஆகி கொண்டிருக்கிறது. அழகான ஒரு காலை பொழுதோடு வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் என்னோட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டாங்க ராமையா வந்திருந்தாரு, மனைவி யாரியம்மா, அதே போல சுரேஷ், மகன்மார்கள் நிமால், ராஜேஷ், பேரப்பிள்ளையிலான புனிதா, அனுஷா, அதே போல கிஷான், கமல் எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றேன். சரிம்மா, காலை வணக்கம். கந்தப்பிள்ளையிலிருந்து ஜோன் சுந்தரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. உச்சமான காலை வணக்கம் சொல்லிட்டு மதுரை சண்முக சுந்தரம் இணைந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ரெகுலர் நினைச்சு கேட்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. இனி காலை நேர வணக்கம் சொல்லிட்டு தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுக ரமேஷ் இணைந்திருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம் சொல்லிட்டு மனோகரன் வந்திருக்கிறாரு. வணக்கம் ஜிஆர், பாடல்கள் சூப்பர், வாழ்த்துக்கள். கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் வந்திருக்கிறாங்க. ஹாய் ஜியாரக்க, அன்பான காலை நிறுவனக்கும் நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவுலை வினோதன், வினு, லதா, கிஷாந்தன், ரொஷான், சபினான் எல்லாரையும் நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். பவானி சந்திரகலா வந்திருக்கிறாங்க வணக்கம் சொல்லி. இனி காலை வணக்கம் கிணியம் மஹரூப் நகர் நசூர் வந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான காலை வணக்கங்களோடு ரெஸ்னத் பேகம் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் சொல்லிட்டு செல்வி மாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க யஷித் பெரி. அதே போன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிலுக்ஷனா. அதே போல இனிமையான காலை வணக்கம், நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் நல்ல பாடல் கேட்கலாம். நீங்கள் கேட்டிருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல்.

வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையிலூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வை உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு எடுத்துக் கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக வெளியாயிருக்கின்ற செய்தி, பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான விஜயம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறார். அதன்போது பல முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்ட போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அதுகுறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல யாழ்ப்பாணத்தின் பிரதமரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த மகஜர் கையளிக்கப்பட்டதான செய்திகளும் வந்திருக்கின்றன. அதுகுறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல பிரித்தானிய உயர்சாணியிடம் காணாமல் போனோர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்கள் ஒரு உருக்கமான கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக ஒருமுறையேனும் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த விடயங்களை பரிந்துரை செய்யுமாறு அவர்கள்

என்பதாக அமைச்சர் அசுர நாணயக்கார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தும் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல இந்த ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை தொடர்பான விவகாரங்களை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கான சிறை தண்டனையை 20 வருடங்கள் என்ற மட்டுப்பாடுடன் அமல்படுத்துவதற்கான ஒரு திருத்த நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விரைவில் அது சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இதே போல ஷிரான் பாசிகருடன் தொடர்புடைய அவருடைய வணிக நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய வங்கிகளினுடைய அதிகாரிகளை தொடர்ந்து விசாரணைக்குட்படுத்த அல்லது அவர்கள் தொடர்பான விடயங்களை தேடுவதற்கு சிஐடி நடவடிக்கை எடுத்து வருவதாக இன்னும் ஒரு தகவலும் வந்திருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல 3 சீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலை சம்பவம் தொடர்பாக. அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். சுரே செலவை தடுப்பு காவலிலிருந்து விளக்க முறையில் வைக்குமாறு அவருடைய மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி கோரிக்கை முன்வைத்திருப்பதான செய்திகளும் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே போல மாகாண சபைகள் அதே போல உள்ளூராட்சி மன்றங்கள் உள்ளிட்ட பல விடயங்களை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கிறது. இவற்றை தாண்டி இலங்கை மக்களினுடைய உரிமை குரலாக இருந்த நந்தா மாலினி அவர்களுடைய இறுதிக்கிரை நேற்று தினம் இடம்பெற்றிருக்கிறது. அது குறித்தான செய்திகளும் தகவல்களும் இன்று தினம் பத்திரிகைகளுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தினம் முதலாவதாக இன்றைய பத்திரிகை வெளியாயிருக்கின்ற செய்திகளில் நாங்கள் நந்தா மாலினிகளுடைய மறைவு அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் செய்திகள் குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை அதே போல தினகரன் பத்திரிகையில் அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான புகைப்படம் மறைந்த பிரபல பாடகி நந்தா மாலினியின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மறைந்த பிரபல பாடகி விசாரத கலாநிதி நந்தா மாலினி அவர்களின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கு நேற்று முன்தினம் இரவு இறுதி அஞ்சலி செலுத்தினார். நுகையகோட நாவல வீதியில் அமைந்துள்ள அவரது வீட்டுக்கு சென்று அன்னாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துக் கொண்டார் என்பதாகவும் அந்த செய்தி வந்திருப்பதை காணலாம். எனவே அவருடைய வாழ்க்கையில் இன்றைய நாளும் ஒரு முக்கியமான நாள். காரணம் இன்று அவருடைய பிறந்த நாள். 1943 ஆகஸ்ட் 23 தான் நந்தா மாலினி அவர்கள் பிறந்தார். எனவே உயிரிழக்கும் போது அவருக்கு 82 வயது. இன்று வாழ்ந்திருந்தால் அவருக்கு 83 வயதாக இருக்கும். இருந்தாலும் நேற்றைய தினம் அவர் இந்த பூமியோடு சங்கமித்து விட்டார் என்பதுதான் முக்கியமான கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. எனவே 80 காலங்களில் இலங்கையினுடைய இருந்த காலப்பகுதி அந்த சூழல் இவற்றையெல்லாம் வைத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற உரிமை குரலாக அல்லது புரட்சியை ஏற்படுத்துகின்ற அல்லது புரட்சிகரமான சிந்தனையை தூண்டுகின்ற வகையிலான பல முக்கியமான படைப்புகளை தந்த ஒரு முக்கியமான படைப்பாளி. வெறும் பாடகியாக மாத்திரம் நந்தா மாலினி அவர்களை நாங்கள் பிரித்து வைத்துவிட முடியாது. அவர் இலங்கையினுடைய ஒரு சமூக மாற்றத்துக்கான புரட்சியை ஏற்படுத்துகின்ற பல விடயங்களை தன்னுடைய இசையினூடாகவும் பாடலூடாகவும் வரிகளூடாகவும் கொண்டு வந்து சேர்த்த பெருமைக்குரியவர். எனவே ஆரம்ப காலம் முதலே தான் எடுத்த அரசியல் நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லாமல் தொடர்ந்த இவர் தொடர்ச்சியாக தான் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கைக்கமைய தான் எடுத்துக்கொண்ட அந்த சிந்தனைக்கமைய நாட்டு மக்களை வழிநடத்துகின்ற அல்லது அவர்களில் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த விழிப்புணர்வு காரணமாக அப்போதிருந்த பல அரசாங்கங்களும் அஞ்சிய நிலைமைகளும் இருக்கிறது. மக்கள் மத்தியில் அவருடைய பாடல்கள் சென்று மக்களை சிந்தனை தூண்டி அவர்கள் மத்தியில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி விடுமோ என்று அச்சப்பட்ட காலமெல்லாம் இலங்கையில் இருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே அப்படியான ஒரு முக்கியமான கலைஞரை முக்கியமான ஒரு சமூக புரட்சி ஏற்படுத்துகின்ற ஒரு புரட்சியாளரை இழந்திருக்கிறது இலங்கை தேசம் என்பதுதான் இங்கே முக்கியமான விவகாரம். அவருடைய அந்த கம்பீர குரல் இலங்கை இசை ரசிகர்களுடைய கம்பீரத்தை ஏற்படுத்திய அல்லது இலங்கை மக்கள் மத்தியில் ஒரு கம்பீரமான உணர்ச்சி பூர்வமான நாடு எங்களுடைய நாடு என்ற அந்த தோற்றப்பாட்டை உருவாக்கிய பெருமைக்குரிய ஒரு பாடகி பெருமைக்குரிய ஒரு புரட்சியாளர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவருடைய மறைவு இலங்கையுடைய இசைத்துறைக்கு மாத்திரமல்ல இலங்கை சமூக கட்டமைப்பை வழிநடத்துகின்ற அல்லது இலங்கையினுடைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணுகின்ற சகல தரப்பினரும் மிகப்பெரிய இழப்பாக அவருடைய இழப்பு பார்க்கப்படுகிறது. அவருடைய இறுதிக்கிரியும் மிகவும் அவருடைய வாழ்க்கை என்பது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்த ஒருவர். அவருடைய குடும்பத்தில் 9 பேர் அவரோடு கூட பிறந்தவர்கள். எனவே அந்த சூழ்நிலை வந்தது காரணத்தினால் அவருடைய இறுதி ஆசை என்னவென்றால் தன்னுடைய அந்த இறுதிக்கிரியை மிகவும் எளிமையான முறையில் நடைபெற வேண்டும். அதே போல் தன்னுடைய இல்லத்திலேயே தன்னுடைய உடல்
வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அவருடைய இல்லத்தில் இருக்கின்ற அவருடைய இல்லத்தில் தான் அவருடைய இடல் வைக்கப்பட்டது. அவருடைய அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பை அந்த நுகையுடைய இல்லத்துக்கு சென்ற மக்கள்

கூட்டத்தை பார்க்கின்ற போது இலங்கை மக்களுடைய அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. எனவே அவருடைய அந்த இறையக்கரையில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டார்கள். இசைக்கலைஞர்கள் அதே போல அரசியல் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு இலங்கையினுடைய கம்பீர குரல் அல்லது இசைக்குயல் என்று சொல்லப்படுகின்ற நந்தாமாலினி அவர்களுக்கான அந்த இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அவருடைய அந்த உடல், அவருடைய ஆவி எம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் இசையூடாகவும் அவர் விதைத்த அந்த கருத்துக்களூடாகவும் என்றும் நந்தாமாலினி அவர்கள் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி அவருடைய ஆன்ம சாந்திக்காக நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்று அவருடைய பிறந்த நாள், எனவே அதனையும் ஞாபகப்படுத்தி அந்த கலை உலக தாய்க்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் அதே போல அவருடைய சேவைக்கு எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் வெளியாயிருக்கின்ற மேலும் பல முக்கியமான செய்திகள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளியாயிருக்கின்ற செய்தி, யுத்தத்தின் காரணிகளுக்கு தீர்வளிக்க நடவடிக்கை யாழில் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் வடக்கிலும் கிழக்கிலும் அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவது யுத்தத்தினால் ஏற்பட்ட கவலைக்குரிய விடயமாக, மீண்டும் ஒருமுறை இவ்வாறானதொரு யுத்தம் ஏற்படாத வகையில் அதற்கான காரணிகளை இல்லாதுளிக்கும் நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் மேற்கொள்ளும் பொறுப்புள்ள அரசாங்கமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் தொடர்ந்தும் உதவிகளை செய்து வருகிறோம் என பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி நிதியத்தினூடாக தெரிவு செய்யப்பட்ட விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமைப்பரிசில் மற்றும் காசோலைகள் வழங்கும் விசேட நிகழ்வும் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கான காசோலைகளை வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் பாராளுமன்ற சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்னம், கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ஜெ ரஜீவன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சுகத் வசந்தி சில்வா ஆகியோரும் சிறப்பு அதிதிகளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இத்திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 68 பேரும், வவுனியா பல்கலைக்கழகத்தில் 7 பேரும், பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஒருவரும் ஆகியவற்றைச் சேர்ந்த மொத்தமாக 76 விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகளும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. ஆடம்பரமான கலை நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டு மிகவும் எளிமையான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்நிகழ்வில் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்தும் 7 மாணவர்கள் மற்றும் செயற்கை அவயவங்களை பயன்படுத்தும் ஏனைய மாணவர்களும் பயன்பெற்றார்கள். இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரி அவர்கள், வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் மற்றும் இடையூறுகள் அனைத்தையும் வெற்றி கொண்டு இந்த இடத்துக்கு வந்துள்ள அனைவரும் விசேடமானவர்கள். உங்களின் துணிச்சலுக்கும் சளைக்காத ஆற்றலுக்கும் வலுவூட்டும் வகையிலேயே ஜனாதிபதி இந்தியத்தின் ஊடாக இந்த உதவிக்கரங்களை நீட்டியிருக்கின்றோம். நீங்கள் ஏனைய ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம் திகழ வேண்டும். இலங்கையில் வடக்கிலும் கிழக்கிலுமே அதிகளவான மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவது யுத்தத்தினால் ஏற்பட்ட கவலைக்குரிய விடயமாகும், மீண்டும் ஒருமுறை இவ்வாறானது யுத்தம் ஏற்படாத வகையில் அதற்கான காரணிகளை இல்லாதுளிக்கும் பொறுப்புள்ள அரசாங்கமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் தொடர்ந்தும் உதவிகளை செய்து வருகின்றோம். மக்களிடமிருந்து மிகவும் தொலைவில் இருந்த ஜனாதிபதி நிதியத்தை மக்களுக்கு நெருக்கமான நிலைக்கு கொண்டு வந்து தேவையானவர்களுக்கு உதவி செய்யும் செயற்பாட்டை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகம் முன்னெடுத்திருக்கின்றார். இது சலுகைகளை அனுபவிப்பவர்களுக்கானது என்ற வரலாற்றை மாற்றி உண்மையான தேவை உள்ளவர்களுக்காக இந்த நிதியம் இன்று செயற்பாட்டு ரீதியில் இயங்குகிறது. கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து முன்பள்ளி முதல் மேற்படிப்பு வரை ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக பெரும் உதவிகளை செய்து வருகின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சமத்துவமான நிலை கிடைப்பதும் அது சமூகத்தின் கருத்தாக நிர்ணயிக்கப்படுவதும் மிக முக்கியமானதாகும். உங்களை இந்நிலைக்கு உயர்த்திய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், யாழ்ப்பாண மற்றும் வவுனியா பேராதனை பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதேபோல பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரி அவர்கள் தெரிவித்த இன்னும் கருத்தும் இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. வீரகேசரி பத்திரிகையில், பல்கலைக்கழகங்களில் பகிடுவதைக்கு எவ்வித அனுமதியும் இல்லை, பிரதமர் ஹரிணி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில், நாடு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதி வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள 55 புதிய மாணவ வீட்டு திட்டங்களின் கீழ் முதலாவது விடுதியாக வவுனியா பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட உள்ள புதிய 4 மாடி
வீட்டு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் விழா நேற்று இடம்பெற்றது. வவுனியா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரிய, வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன், பிரதி அமைச்சர் பாலி சாமரசிங்கம், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர்கள், பல்கலைக்கழக வேந்தர், துணைவேந்தர், கல்வி பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், இவ்வாண்டில் முழு பல்கலைக்கழக கட்டமைப்புக்கும் ஒரு விடுதி திட்டத்தை எம்மால் ஆரம்பிக்க முடிந்தது. இத்திட்டத்தின் கீழ் கொழும்புக்கு வெளியேயுள்ள குறிப்பாக மாணவர்களுக்கு மாற்று வழிகள் குறைவாக காணப்படும் மற்றும் நகரத்திற்கு தூரமாக அமைந்துள்ள புதிய பல்கலைக்கழகங்களுக்கு நாம் முன்னுரிமை அளித்திருக்கின்றோம். இதனாலேயே வடமாகாணத்தில் உள்ள வவுனியா மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களுக்கு விசேட கவனமும் முன்னுரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 55 விடுதி திட்டங்கள் மூலம் சுமார் 16,000 இளங்கலை மாணவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். வவுனியா பல்கலைக்கழகத்திற்கான 4 புதிய விடுதி திட்டங்களில் 400 மாணவர்களுக்கான 2 விடுதிகளும் 200 மாணவர்களுக்கான மேலும் 2 விடுதிகளும் அடங்கும். இதன் மூலம் மாணவர்கள் தங்குமிட பிரச்சினையின்றி நிம்மதியாக கல்வி கற்கும் சூழல் உருவாக்கப்படும். பல்கலைக்கழகம் என்பது கட்டடங்கள் மாத்திரமல்ல, சிறந்த எதிர்கால தலைவர்களை உருவாக்குவதற்கான கலாச்சாரமும் அங்கு இருக்க வேண்டும். பல்கலைக்கழகங்களில் பகுடி விதைக்கு எவ்வித அனுமதியும் இல்லை என்பதை வலியுறுத்துகின்ற அதேவேளை, மாணவர்களை ஏனைய ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளுக்கு அரசாங்கத்தின் ஆதரவு எப்போதும் இருக்கும் என தெரிவித்தார். அரசாங்கத்தின் முழுமையான நிதியுதவியின் கீழ் 231-101 அதாவது இந்த பணம் மொத்தமான பணத்தொகை தொடர்பான விவரமாக இருக்கிறது. எனவே இந்த முழு நிதி ஒதுக்கீட்டில் இவ்வாறான இந்த 4 மாடி கட்டிடமானது நிர்மாணிக்கப்பட போவதாக பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வவுனியா பல்கலைக்கழக மாணவர்களின் நீண்டகால தங்குமிட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அமைக்கப்பட உள்ளமை இந்த கட்டிடத்தினுடைய மிகச்சிறந்த விடயமாக பிரதமர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இவ்வாறு 55 வீட்டுத் திட்டங்கள் நாடு முழுவதும் உள்ள தெரிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழகங்களை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இதனூடாக தூர இடங்களிலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு தங்குமிட பிரச்சினை இல்லாமல் அவர்கள் கல்வியை பயில்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரி அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காலம். இதேபோல பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட போது அங்கு காணாமல் போனோரின் உறவினர்கள் தங்களுடைய கோரிக்கையில் முன்வைத்த அதேவேளை இந்த காணி தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்தியும் சில மகஜர்களும் கையளிக்கப்பட்டதான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. வடகிழக்கில் பாதுகாப்பு படைகள் கையகப்படுத்திய மக்களின் காணிகளை உடன் விடுவீங்கள், யாழில் பிரதமரிடம் மகஜர் கையளிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியையும் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் பாதுகாப்பு படைகளால் கையகப்படுத்தியுள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு கோரி வடக்கு கிழக்கு காணி இழந்த மக்கள் குரல் அமைப்பினர் யாழ் மாவட்ட செயலகத்தில் வைத்து பிரதமர் கலாநிதி அரணி அமரசூரியவிடம் காணி விடுவிப்பு தொடர்பான மகஜரை நேற்று சனிக்கிழமை கையெழுத்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட வடக்கு கிழக்கு காணி இழந்த மக்கள் குரல் அமைப்பின் இணை இணைப்பாளர் ஜான்சன் பிரிடாரோ, யாழ் மாவட்ட செயலகத்தில் பிரதமரின் தலைமையில் நடைபெற்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்வி நிதியுதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமரின் நிகழ்வு நடைபெறுந்த பின்னர் சந்தித்து பேசினோம். வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமது பூர்வீக காணிகளை இழந்த மக்கள் நீண்ட காலமாக அவற்றை மீட்டெடுப்பதற்காக வீதி வீதியாக போராடுகிறார்கள். யாழ்ப்பாணம் வலிவடக்கு, பலாலி, வசாவிளான், மயிலட்டி பாதுகாப்பு தரப்பினர் கட்டுப்பாடில் உள்ள பகுதிகள், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, கேப்பாப்பிளவு மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலத்துமடு, மாதவனை உள்ளிட்ட வடகிழக்கு பகுதிகளில் உள்ள மக்கள் காணி உரிமைக்கு பிரச்சினைகள் உரிய தீர்வு வழங்கப்படாமல் நீண்டகாலமாக போராடி வருகிறார்கள். கடந்த அரசாங்களின் காலப்பகுதிகளில் காணி உரிமை தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்படாமல் மக்கள் தொடர்ச்சியாக காலதாமதத்திற்கும் புறக்கணிப்புக்கும் உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகவே இன்றும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தமது பூர்வீக நிலங்களை மீட்டெடுப்பதற்காக தொடர் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். புதிய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்டிருந்த மக்களுக்கு 1.5 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இந்த காணி உரிமை பிரச்சினைகளுக்கு முழுமையானதும் நீதியானதுமான தீர்வு கிடைக்காத நிலை ஆழ்ந்த கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அவர்களின் நீண்டகால போராட்டத்தையும் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு நியாயமானதும் நிலையானதுமான தீர்வை வழங்க வேண்டும் என பிரதமரிடம் வலியுறுத்தியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காணி இழந்த மக்களின் கோரிக்கை மற்றும் அவர்களின் நீண்டகால போராட்டத்தை பிரதிபலிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்ட மகஜர் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதற்காலம். இதேபோல நேற்று முன்தினம்
இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அவர்கள் இந்த வடகிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற மக்களின் பயன்பாட்டுக்குரிய காணிகளை, அதாவது பாதுகாப்பு தரப்புக்கு தேவையற்ற காணிகளை அல்லது முக்கியமாக தேவையான காணிகள் தவிர்த்து மக்கள் பக்கம் சிந்தித்து அதிக அளவான காணிகளை விடுவிப்பதற்கு உடன் நடவடிக்கைகளை மேற்குமாறு பாதுகாப்பு தரப்பினருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அதே நிலையில்தான் பிரதமர் இப்போது யாழ்ப்பாணம் சென்ற போதும் இந்த காணி விவகாரம் தொடர்பாக அவரிடம் மகஜருடன் கையளிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். ஒருமுறையேனும் குற்றவியல் நீதிமன்றுக்கு பரிந்துரையுங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் பிரித்தானிய உயர்சாணிகளிடம் உருக்கமான கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கு நீதி கோரி தாம் நீண்ட காலமாக காத்திருப்பதாகவும், காரணங்களை கூறுவதை விடுத்து ஒரு முறையேனும் இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்சாணிகளிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆண்ட்ரூ பெட்ரிக்கிடம் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்துக்கு உத்தியபுர விஜயமன்றம் மேற்கொண்டிருக்கும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்சாணிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் தமது அன்புக்குரியவர்களுக்கு நீதி கோரி தாம் நீண்டகாலமாக முன்னெடுத்து வரும் போராட்டம் குறித்தும், இருப்பினும் இவ்விவகாரத்தில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாமை குறித்தும் உயர்சாணிகளிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதேபோன்று செம்மணி மனித புதைகுளிலிருந்து இதுவரை 570 மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்ட நிலையில் அதனை அடிப்படையாக கொண்ட அடுத்த கட்ட விசாரணைகள் சர்வதேச சமூகத்தின் தலையீட்டோடு சுயாதீனமாக முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமின்றி தாம் உள்ளக பொறிமுறைகளில் முற்றுமுழுதாக நம்பிக்கை இழந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து சர்வதேச விசாரணை ஒன்றை கோரி வருவதாக பிரித்தானிய உயர்சாணியிடம் சுட்டிக்காட்டிய அவர்கள் இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்குமாறும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலளித்த உயர்சாணிகர், இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பதற்கான யோசனையை பாதுகாப்பு சபையில் முன்வைக்கும் பட்சத்தில் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகள் அனைத்தும் தோற்கடிக்கும் சாத்தியம் இருப்பதாக தெளிவுபடுத்தினார். அதனை செவிமடுத்த உறவுகள் இவ்வாறு தொடர்ந்து கூறுவதை விடவும் ஒருமுறையேனும் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பதற்கான யோசனையை பிரிட்டன் முன்மொழிய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையாக முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதல் பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. நீதிக்கான நீள் பயணம், யாழில் சர்வதேச மாநாடு, ஐநா உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்பர் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை இந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. வலிந்து காணாமல் ஆக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் எதிர்வரும் 30 யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருக்கும் சர்வதேச மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை ஆகியவற்றின் உயர்மட்ட பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளவிருப்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வருடாந்தம் ஆகஸ்ட் மாதம் 30 வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அத்தினத்தன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளால் மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் என்பன முன்னெடுக்கப்படுகின்றன. அதற்கமைய இவ்விடமும் எதிர்வரும் 30 வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் ஏற்பாட்டில் நீதிக்கான நீள் பயணம் எனும் மகுடத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உண்மை, நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தமிழ் தாய்மார்களின் அனைத்துலக மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நடைபெறவிருக்கிறது. இம்மாநாட்டில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், அரசியல் பிரதிநிதிகள், மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள், மதத் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொள்ளவிருப்பதோடு விசேடமாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை ஆகிய சர்வதேச மனித உரிமைகள் கட்டமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்பார் என்பதாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த செய்தியும் இன்றைய பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வீரகேசரியனுடைய இரண்டாம் பாகத்தில் பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஈழத்தமிழரை கைவிட்டதை போன்ற நிலை மலையக தமிழருக்கும் வரக்கூடாது, ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளரிடம் மனோ கணேசன் வலியுறுத்து என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருக்கிறது. இறுதிக்கட்ட போரின் போது ஈழத்தமிழர்களை கைவிட்டு அந்த போர் சாட்சியம் இல்லாத போராக மாறுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை காரணமாக அமைந்தது. அதேபோன்று மலையக தமிழர்களையும் ஐநா கைவிட்டுவிடக் கூடாது என்று தமிழ் முற்போக்குடனியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளருக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்.
கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வளாகத்தில் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளரும் ஐநா செயலாளரின் நேரடி பிரதிநிதியுமான மார்க் ஆண்ட்ரோ பிரெஞ்சோவுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பி மற்றும் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் பரத் அருள்சாமி ஆகியோர்களிடம் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல செய்திகளும் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முதற் பக்க செய்தி, தேசிய மீலாதுன் நபி விழா நீர்கொழும்பு போருந்தோட்டையில் இணை நிகழ்வு நேற்று ஆரம்பம், பிரதி சபாநாயகர் தலைமையில் விசேட வைபவம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டின் 42வது தேசிய மீலாதுன் நபி விழாவுக்கு இணையான நிகழ்ச்சி திட்டங்கள் பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி தலைமையில் சமய கலாசார பிரதி அமைச்சர் முனீர் முளப்பர், விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன, நீர்கொழும்பு மாநகர சபையின் பிரதி மேயர் ஆகியோரின் விசேட பங்கு பெற்றலோடும் நீர்கொழும்பு போர்த்தோட்டை பிரதான ஜும்மா பள்ளி வாசலில் சமய நிகழ்ச்சிகளுடன் நேற்று ஆரம்பமானது. புத்தசாசன மற்றும் சமய கலாசார அமைச்சும் முஸ்லிம் சமய கலாசார அமைச்சும் இணைந்து ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி திட்டங்களில் முதல் நாள் நேற்று இஸ்லாமிய சமய நிகழ்ச்சிகள் போர்த்தோட்டை ஜும்மா பள்ளி வாசலில் இடம்பெற்றதை தொடர்ந்து அல் பலாக் மத்திய கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ரத்ததான முகாமையும் பிரதி சபாநாயகர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டார்கள். இதேவேளை பிரதி அமைச்சர் முனீர் முளப்பரின் வேண்டுகோளின் பேரில் பேருவளை வர்த்தகரான அப்துல் லத்தீப் ஹாஜியார் அன்பளிப்பாக வழங்கிய ஸ்மார்ட் போர்டு அல் ஃபலா வித்யாலயத்துக்கு வித்தியாலய மாணவர்களுக்காகவும் அங்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய விழாவுக்கு இணையான நிகழ்ச்சிகளின் முதல் வைபவத்தில் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள அதிகாரிகள், அரசு உத்தியோதர்கள், உளமாக்கள், பிரதேச அரசியல்வாதிகள் என பொதுமக்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து இப்போது நாங்கள் கவனம் செலுத்தலாம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இவ்வாறு இருக்கிறது. நீதிமன்றங்களில் சீர்திருத்தங்கள், 6 மாத காலத்தில் பலன்கள் தெரியவரும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கிறது. சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடியை குறைக்கும் வகையில் இந்த அரசு பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அவற்றின் பிரதிபலனை 6 மாதங்களின் பின்னர் காணக்கூடியதாக இருக்கும் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். மத்திய சபை சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட உள்ளது. இச்சபையின் செயற்பாடுகள் காரணமாக 2,00,000 வழக்குகள் நீதிமன்றம் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற செயற்பாடுகள் டிஜிட்டல் மயமாகி வருகின்றன. இது படிப்படியாக கீழ் நீதிமன்றங்களிலும் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் வழக்கு தாமதம், தூசு படிந்த கோப்புகள், இருண்ட கோப்பு காப்பகங்கள் என்பன மறைந்து போகும் என தாம் கொண்டுவரவுள்ள சீர்திருத்தங்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கையில் அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் வாரமஞ்சர் உரையாடிய போது நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களில் 11,00,000 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், வளர்ந்த நாடுகளில் 10,00,000 பேருக்கு 40 முதல் 60 நீதிபதிகள் கடமையில் இருக்கும் அதே சமயம் இலங்கையில் 1 மில்லியன் மக்களுக்கு 20 நீதிபதிகளே கடமையில் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீதிமன்றத்தில் 3,000 அல்லது 4,000 வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது ஜனவரியில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்தும் அவர் கருத்துக்களை முன்வைத்தார். எனவே அடுத்த தவணை ஜூன் மற்றும் ஜூலை வரை தள்ளி வைக்கப்படுகிறது. எனவே கொழும்புக்கு மட்டும் 5 புதிய நீதிமன்றங்களை உருவாக்கியிருக்கின்றோம். மேலும் கொழும்புக்கு வெளியே புதிய நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளன. புதிதாக 11 நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட உள்ளன. மத்திய சபை சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படும் போது சில குற்றங்களின் கீழ் தண்டனை பெற்றவர்கள் தண்டனை காலத்தின் இறுதி 6 மாத காலத்தை வெளியே வந்து மத்திய சபையிடம் முறையிட முடியும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதே சமயம் நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கும் முறைமை உருவாக தொடர்பாகவும் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை விரைவில் அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். அந்த செய்தி இன்றைய தினம் திவைன பத்திரிகையிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய திவைன பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு சிறந்தனும் லிஹான்னை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். திவி எத்திதேக் ஹிர நாம் வசர விசகிங் எலியட்ட
மசகட்ட ரசபரீட்சக வார்த்தாவை நவதாக் தக்வா கினியமிட்டு செலசும் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே சிறு தண்டனையை தளர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு 20 வருடங்களில் வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கான திருத்தம், அதே போல மாதம் ஒன்றுக்கு 9000 ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை தயார் செய்வதற்கான விடயங்களை அடிப்படையாக பேசும் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்திகள் வந்திருப்பது காணலாம். தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வருகிறது. ஜனாதிபதி பொது மன்னிப்பு பொறிமுறை அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்பதாக அந்த செய்தியும் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்காக முறையான பொறிமுறையொன்றை உருவாக்குவது தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு விளக்கமறியல் புதிய மகசின் மற்றும் வெளிக்கடை சிறைச்சாலைகளின் செயற்பாடுகளை நேற்று முதன் பார்வையிட்டு பெண் மற்றும் ஆண் கைதிகளின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடியமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக இன்றைய திவயன பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தியை தந்திருப்பதை நாங்கள் காணலாம். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கின்ற போது மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான முறையான பொறிமுறையை தயாரிக்கும் நோக்கில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. 10 மாத காலத்துக்குள்ளான ஆய்வுக்கு பின்னர் குறித்த குழுவின் அறிக்கை கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்குவதற்கான முறையான பொறிமுறையை தயாரித்தல், மரண தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தல், ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் தண்டனை காலத்தை 20 ஆண்டுகளாக குறைத்தல் மற்றும் கைதிகளுக்கு வீட்டு விடுமுறை வழங்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பில் குறித்த குழுவினால் பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் விடுதலையாகி செல்வதற்கான முறையான பொது மன்னிப்பு பொறிமுறையொன்றை உருவாக்குவது தொடர்பான விடயங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். அரசாங்கம் பகுப்பாய்வு அறிக்கைகளின் தாமதம் காரணமாக விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள பெண் மற்றும் ஆண் கைதிகளை சந்தித்த அமைச்சர் இந்த அறிக்கைகளை விரைவாக வழங்குவதற்கான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளுக்கான. எனவே 1 மாதத்தில் 9000 அரசு ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வழங்குவதற்கான விடயங்கள் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் அர்ச்சனா நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் பத்திரிகையில் பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய திவ இன பத்திரிகைகளுடைய முதற்பக்க செய்தி, அபராதம் அடின்ன நவ பணத்தாக என்பதாக இன்னும் ஒரு தலைப்பும் முக்கியமான செய்தியாக வந்திருப்பதை காணலாம். நாட்டில் இடம்பெறுகின்ற திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகங்களை ஒழிப்பதற்கு தடுப்பதற்கு அதிகளவான அதிகாரங்களை கொண்ட புதிய சட்ட மூலம் ஒன்று கொண்டு வருவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பதற்கான சட்டம் என்பதாக அதற்கு பெயரிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த சட்டமூலத்தை தயாரிக்கும் நடவடிக்கைக்காக இந்த நடவடிக்கை இப்போது சட்டவாக்க திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் பல விடயங்கள் அங்கு சுட்டிக்காட்டப்படுது. குறிப்பாக இந்த புதிய சட்டத்தினூடாக குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த ஒருவர், ஒரு குற்றவாளி, சிறைச்சாலைக்குள் இருந்து முன்னெடுக்கின்ற குற்றங்கள் தொடர்பான விடயங்களை விசாரணை செய்வதற்கும் மீண்டும் அவர் போலீசாரால் கைது செய்யப்படுவதற்கும் அதே போல அந்த சந்தேக நபரிடம் நீண்ட விசாரணைகள் மேற்கொள்வதற்கான அதிக காலம் போலீஸ் வசம் அவர்களை வைத்திருப்பதற்கான ஏற்பாடுகளும் அதில் இருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை விரைவாக வழக்கு விசாரணை நிறைவு செய்வதற்கு விசேட நீதிமன்ற நடைமுறை ஒன்றும் அதே போல வெளிநாட்டில் தங்கியிருக்கின்ற குற்றவாளிகளுடைய சொத்துக்களை தடை செய்வதற்கான புதிய முறைமையும் தற்போது இருக்கின்ற சாதாரணமான தண்டனைகள் மற்றும் சட்டங்களுக்கு மேலதிகமாக அதிக தண்டனை மற்றும் ஏனைய விடயங்களை சற்று அதிகரித்து வழங்குவதற்கான விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த புதிய சட்டம் தயாரிக்கப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் அதே போல இந்த திட்டமிட்ட குற்றங்களை தடுப்பதற்கான புதிய அதிகாரமிக்க ஒரு சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான சட்டம் மூலம் தயாரிக்கும் நடவடிக்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த செய்தியும் இன்றைய திவைன பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய அருண பத்திரிகையிலும் அதே போல இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய அருண பத்திரிகையில் வெளியான செய்தி, குடு சல்லி எஹா மெஹா கல பேங்க் லாக்கன் பசித் சிஐடி பண்ணா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கு காலம். எனவே இந்த போதைப் பொருளால் கொண்டுவரப்பட்ட பணத்தை அங்குமிங்குமாக மாற்றுவதற்கும் அதனை வைப்பிடுவதற்கும் அதனை எடுப்பதற்கும் பயன்படுத்துவதற்குமான உதவிகளை வழங்கிய வங்கியினுடைய உயர் அதிகாரிகளை தேடி இப்போது சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது என்பதாக அருண பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அந்த செய்தி வருகிறது. ஷிரான் பாசிக் விவகாரம், வணிக ஒத்துழைப்பு வழங்கியோரை கைது செய்ய நடவடிக்கை என்பது அந்த செய்தியாக இடம்பெறுகிறது. கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினரின் பாதுகாப்பில் உள்ள முன்னணி போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக்கிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் அவரது சட்டவிரோத வணிக நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தேக நபர்கள் எதிர்வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தேக நபர்களில் தற்போதும் துபாயில் வசித்து வரும் பெண் ஒருவரும் அடங்குவதாக மத்திய குற்ற புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். குறித்த பெண் பாசிக்குடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்த சகா என சுட்டிக்காட்டியுள்ள போலீசார் அவர் தொடர்பான விவரங்களை துபாய் போலீசாருக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்தியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை பாசிக்கின் சொத்துக்களை பராமரிப்பு வந்த அவர்களுடைய நெருங்கிய உறுப்பினர்களும் இப்போது ஒருவரையும் கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்த அவர் தற்போதும் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாசிக் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசியின் அழைப்பு பதிவுகள் மற்றும் வலையமைப்பு தொடர்புகளை ஆய்வு செய்ததில் அவரோடு தொடர்பில் இருந்த பல சந்தேக நபர்கள் பற்றிய முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை காணலாம். எனவே இவ்வாறு இந்த இவருக்கு உதவி அளித்த பலர் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் முக்கியமாக வங்கிகளில் இருக்கின்ற முக்கிய பதவியில் இருக்கின்ற பலரும் அவருடைய போதைப்பொருள் பணம் அதே போல ஏனையருடைய போதைப்பொருள் பணங்களையும் அங்குமிங்கும் மாற்றுவதற்கும் எடுப்பதற்கும் பயன்படுவதற்கும் உதவி அளித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தொடர்பிலும் சிஐடி இப்போது விசாரணைகளை தொடர்ந்து வருவதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஷிரான் பாசிகிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஊடாக பல முக்கியமான தகவல்கள் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது. அத்தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். எனவே தொடர்ச்சியாக அவரிடம் மேற்கொள்ளும் விசாரணை ஊடாக இன்னும் பலரும் அதில் மாட்டுவதற்கான சிக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுவதாக இன்று தினம் பத்திரிகைகளில் அதுடமான செய்திகள் பிரதானமாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, அது குறித்து நாங்கள் பார்க்கலாம். இந்த போதைப்பொருள் தொடர்புடைய முக்கியமான சந்தேகங்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இப்போது நாட்டுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அதன் அந்த அடிப்படையில் இன்னும் சிலரும் நாளை அழைத்து வரப்படுவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. பஸ் லலித், வனாத்தி சது ஆகியோர் துபாயிலிருந்து நாளை அழைத்து வரப்படுவர் என்பதாக அந்த செய்திக்கு
தலைவர்கள் ஆனால் வனாத்தே சத்து என்பதாக அந்த பெயர் வர வேண்டும். துபாயில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த பஸ் லலித் என்று அழைக்கப்படும் லலித் கண்ணங்கர் மற்றும் வனாத்தே சத்து ஆகிய இரு சந்தேக நபர்களும் நாளை திங்கட்கிழமை இரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். போலீஸ் மாதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியச்சகர் கமல் ஆரியவன்ச தலைமையிலான குழுவினர் புலனாய்வு சேவை மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளோடு இணைந்து நடவடிக்கைகளை ஏற்கனவே துபாய் சென்றிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். பஸ் லலித் 2025 ஆண்டு நவம்பர் மாதம் துபாயில் வைத்து கைது செய்யப்பட்டார். இலங்கையில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அவரது நெருங்கிய சகா ஒருவர் வழங்கிய தகவல் அடிப்படையில் துபாயில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வைத்தே சிரேஷ்ட போலீஸ் சத்தியச்சகர் கமல் ஆரியவன்ச தலைமையிலான அதிகாரிகள் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் இலங்கைக்கு அழைத்து வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவர் துபாய் நீதிமன்றில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். எனினும் குறித்த வழக்கில் அண்மையில் தீர்ப்பளித்த துபாய் நீதிமன்றம் அவரை நாடு கடத்துமாறு உத்தரவிட்டது. இலங்கையில் இடம்பெற்ற பல கொலைகள், கப்பம் கோருதல் மற்றும் கொள்ளை சம்பவங்களோடு பல விடயங்களில் பஸ் லலித் தொடர்பற்றுவதாகவும் அவர் தேடப்பட்டு வந்த முக்கிய சந்தேக நபர் என்றும் போலீசார் குறிப்பிட்டார்கள். இதேவேளை அவரோடு அழைத்து வரப்பட உள்ள வனாத்தே சத்து என்பவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரானின் நெருங்கிய சகாவென போலீசார் தெரிவித்தார்கள். அத்துடன் அல்டோ தர்மே மற்றும் கொண்ட ரஞ்சி ஆகிய முக்கிய குற்றவாளிகளும் தற்போது துபாயில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்திகள் வந்திருப்பதை காணலாம். எனவே முக்கியமான பல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் இப்போது வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு அவர்கள் மீதான குற்றங்கள் மற்றும் அவர்கள் மீதான வழக்குகள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்னொரு செய்தி இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக வருகிறது. மூன்று சீனர்கள் குறித்து பொதுமக்களின் உதவியை கோரியுள்ள போலீசார் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு துறைமுக நகர் பகுதிக்கு அருகில் மூன்று சீன நாட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களில் ஒருவரை கடத்திச் சென்று கொலை செய்த குற்றச்சாட்டின் கீழ் தப்பியோடியுள்ள மூன்று சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியிருக்கிறார்கள். கடந்த ஜூலை மாதம் 23 தேதி இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் குற்றத்தடுப்பு பிரிவு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரு சீன நாட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர்கள் மூவரும் சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்தவர்கள் என்றும் அவர்களின் விசா காலம் காலாவதியாகிவிட்டது என்றும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் வான் அல்லது கடல் மார்க்கமாக நாட்டை விட்டு தப்பிச்சோடிய முயற்சிக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் சந்தேக நபர்களை கண்டறியும் பொருட்டு அவர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை கோரியிருக்கிறார்கள். இந்த சந்தேக நபர்கள் குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் இப்போது நீங்கள் பார்க்கின்ற அந்த சந்தேக தொடர்பான தகவல் கிடைத்தால் 071-85-9175 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரிக்கு அறிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் குற்றவாளிகள். அவர்கள் கண்டால் அவர்கள் தொடர்பான தகவல் தெரிந்தால் நாங்கள் கூறிய அந்த இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அறிவிக்க முடியும் என்பதும் முக்கியமான செய்தி. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருக்கிறது. போலி வாகன பதிவு ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த மூவர் கைது என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. வாகன பதிவுக்கு தேவையான ஆவணங்களை போலியாக தயாரித்து விற்பனை செய்து வந்த குற்றச்சாட்டில் மூன்று சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாராயண்பேட்டை பகுதியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு அருகில் போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 39, 52 மற்றும் 56 வயதுடைய நாராயண்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மூவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தலைப்பை கொண்ட 2 வருமான உரிம விண்ணப்ப படிவங்கள், மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரிலான போலி ரப்பர் முத்திரை, சமாதான நீதவானின் பெயரிலான போலி ரப்பர் முத்திரை, சட்டத்தண்ணி ஒருவரின் விவரங்களை கொண்ட போலி ரப்பர் முத்திரை, போலி சான்றிதழ்களை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட அடையாள அட்டையின் நிலப்பிரதி ஆவண மோசடிக்காக தயார்படுத்தப்பட்ட லொரியொன்றின் மோட்டார் பகுதி உள்ளிட்ட பல விடயங்கள் அவரிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பாக மக்களும் கவனமாக இருக்குமாறும் ஒரு செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். குறிப்பாக வாகனங்களை களவாடுகின்ற சம்பவங்களும் அதிகரித்திருக்கிறது. எனவே இதில் மக்கள் மிகுந்த பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதாக ஒரு கோரிக்கை போலீசாரால் முன்வைக்கப்படுகிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை உட்பக்க செய்தியாக உரிமையாளர்களின் கவனக்குறைவே வாகன திருட்டு சம்பவங்களுக்கு காரணம், போலீஸ் ஊடக பேச்சாளர் என்பதாக
இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெறுகிறது. நாட்டில் கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வாகன உரிமையாளர்களின் கவனக்குறைவும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனங்களை நிறுத்துவதும் திருட்டு சம்பவங்களுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதயபள்ளி சத்தியசேகர் எஃபி வூட்லர் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவிக்கின்றார். தற்போது கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி வருவதோடு உரிமையாளர்களின் கவனக்குறைவே இதற்கு முக்கிய காரணமாகும். மோட்டார் சைக்கிள்களின் என்ஜின் இயக்கத்தில் இருக்கும் போதே அவற்றை விட்டுச் செல்வது, சாவியை திறப்பு துறையிலேயே கவனக்குறைவாக அதில் வைத்துவிட்டு செல்வது மற்றும் தொலைபேசிகள், மடிகணினிகள், பணம் போன்ற மதிப்பிக்க பொருட்கள் இருக்கைகளில் கவனமின்றி விட்டுச் செல்வது போன்ற பல தவறுகள் பொதுமக்களால் அழைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் அனைவரும் வாகனங்கள் இருக்கும்போது பாதுகாப்பற்ற மற்றும் தனிமையான இடங்களை தவிர்த்து பகல் அல்லது இரவு நேரங்களில் கூட பாதுகாப்பான இடங்களில் வாகனம் நிறுத்துமாறு கோரிக்கை விடுகின்றோம். மேலும் பாதுகாப்பு பணியாளர்களை நேரில் சந்தித்து தகவல் தெரிவிப்பதோடும் சிசிடிவி வசதியுள்ள பகுதிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது என்பதாகவும் போலீசார் கோரிக்கை விடுகிறார்கள். திருடுகிறார்கள், ஆனால் அந்த திருடர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் நீங்கள் உங்களுடைய இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாதுகாப்பு தரப்பில் அல்லது போலீசாரினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்து இன்னும் ஒரு தகவல். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் சலவின் தடுப்பு காவல் உத்தரவை மீண்டும் நீடிக்க வேண்டாம், ஜனாதிபதி அளவுக்கு மனோரி சலே கடிதம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை தருகிறது. அரச உளவுத்துறையின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலவின் கடுமையான இருதய நோய் நிலையை கவனத்தில் கொண்டு அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்காமல் விளக்கமறியில் வைக்குமாறு கோரி அவரது மனைவியான மனோரி சலே ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள அவர் மேற்கொண்ட கோரிக்கையை முன்வைத்திருப்பதாகவும் அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்கள், எனது கணவரின் கடுமையான இருதய நோய் நிலையை கவனத்தில் கொண்டு அவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்காமல் விளக்கமறியில் வைக்குமாறு கோரி ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கின்றேன். தேசிய வைத்தியசாலையின் மருத்துவச் சூழலில் இருந்து அகற்றி எனது கணவரை மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்க எடுக்கப்படும் எந்தவொரு முயற்சியும் அவரது உயிருக்கு உடனடியான மற்றும் பாரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். எனது கணவரை தொடர்ந்தும் தடுத்து வைப்பதற்கும் சிறை வைப்பதற்குமான சூழ்நிலைகளுக்கு எதிர்ப்பும் தெரிவித்து அவர் முன்னெடுத்த உணவு விடுப்பு போராட்டத்தை தொடர்ந்தும் மருத்துவ சிகிச்சைகளுக்காக 2026 ஜூன் 7ஆம் தேதி அவர் இலங்கை தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அன்றிலிருந்தும் அவர் இருதய நோய் பிரிவில் விசேட வைத்தியரில் கண்காணிப்பிலும் சிகிச்சைகளிலும் இருந்து வருகிறார். இருதய செயற்பாட்டில் ஏற்பட்ட தொடர்ச்சியான செயலிழப்பு மற்றும் கடுமையான பலவீனம் காரணமாக எனது கணவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. இதன் போது அவரது இதயத்தில் தானியங்கி இதய துடிப்பு சீராக்கி பொருத்தப்பட்டுள்ளதாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே தற்போதும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார். அவருக்கு நெருக்கமான தொடர்ச்சியான மற்றும் விசேட மருத்துவ கண்காணிப்பு கவனமும் அத்தியாவசியமாக இருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தடுப்பு காவலில் வைக்கும் உத்தரவை மேலும் நீடிப்பதும் இலங்கை தேசிய வைத்திய மருத்துவ சூழலில் இருந்து அவரை அகற்றி மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் ஒப்படைக்க முயற்சிப்பதும் அவரது உயிருக்கு உடனடி மற்றும் பாரிய அச்சுறுத்தலாக அமைந்ததாகவும் அவருடைய மனைவி சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தற்போது நடைபெறவுள்ள தடுப்பு காவல் உத்தரவு காலாவதியான பிறகு அதனை மீண்டும் நீடிக்க வேண்டாம் என்று நான் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டிருக்கேன் என்பதாகவும் அவர் இந்த விடயங்களை கூறுகின்றார். குறிப்பாக சட்டப்பூர்வமான எந்த ஒரு விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கவோ, அதனை தாமதப்படுத்தவோ அல்லது தலையிடவோ எனது கணவருக்கோ குடும்பத்தினருக்கோ எந்த ஒரு எண்ணமும் இல்லை. சட்டத்துக்கு அமைய மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு விசாரணைக்கும் முழுமையான ஒத்துழைப்பை உதவியும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாகவும் சலையினுடைய மனைவி இவ்வாறு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். ஜனாதிபதிக்கு கடிதம் மூலமாக என்பதாக அந்த செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, நாட்டின் தொழில்துறையில் 400,000 வேலைவாய்ப்புகளுக்கு வெற்றிடம், அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். இலங்கையின் தொழில்துறையில் சுமார் 400,000 வேலைவாய்ப்புகளுக்கான வெற்றிடம் காணப்படுகின்ற போதிலும் நாட்டின் வேலைவாய்ப்பின்மை பிரச்சினை தொடர்வதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர்
சுனில் ஹாந்து நேத்தி குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக செய்தித்துள்ளது. நாட்டில் பொருளாதாரம் ஒரு முரண்பாடான சூழலை எதிர்கொண்டிருக்கிறது. அதாவது தொழிற்துறைகளில் கடுமையான திறன் பற்றாக்குறை நிலவுவதோடு ஆயிரக்கணக்கான பணியிடங்களில் வெற்றிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன. இருப்பினும் தகுதியான தொழிலாளர்களை கண்டறிவதில் தொழில்துறை தலைவர்கள் பெரும் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களத்தின் தொழிலாளர் கணக்கெடுப்பின்படி 2026 ஆண்டில் முதல் காலாண்டில் நாட்டில் வேலையின்மை விகிதம் 3.7% பதிவாகியிருக்கிறது. தொழிலாளர் சக்தி பங்கேற்பு விகிதம் 49.2% காணப்படுகிறது. இது கடந்த ஆண்டின் காலாண்டு ஒப்பிடும்போது தொழிலாளர் சக்தி பங்கேற்பில் மெதுவான வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தொழிற்சாலைகளும் சேவை வழங்கல் நிறுவனங்களும் இந்த விடயங்களில் முக்கியமாக தமக்கு தேவையான ஊழியர்களை கண்டறிவதில் சிரமங்களை எதிர்கொள்வதற்கு வேலை சந்தையில் உள்ள வேலை தேவையான திறன்களுக்கும் தொழில் திரையின் உண்மையான தேவைகளுக்கு இடையே நிலவும் பாரிய இடைவெளியே முக்கிய காரணமாகும். அதாவது தற்போது வேலை இல்லாமல் இருக்கும் நபர்களிடம் குறிப்பிட்ட அந்த வேலைகளுக்கு தேவையான தொழிற்தமைகளும் தொழில்நுட்ப நிபுணத்துவம் இல்லை என்பதே யதார்த்தமாகும். இந்த சவாலை எதிர்கொள்வதற்காக வெளிநாட்டு ஊழியர்களை எளிதில் வரவழைப்பதில் அரசாங்கம் தயக்கம் காட்டுகிறது. இலங்கையின் தேவைகள் முதலில் நாட்டுக்குள்ளேயே பூர்த்தி செய்யப்பட வேண்டும் ஏனெனில் வெளிநாடு செல்பவர்கள் அதே விகிதத்தில் மீண்டும் நாடு திரும்புவதில் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்த திறன் இடைவெளியை முற்றிலுமாக குறைக்கும் பொருட்டும் தொழில் பயிற்சி துறை மற்றும் பல்கலைக்கழகங்களுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடல்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. பயிற்சி வழங்குநர்கள் எப்போதுமான வழக்கமான பாடநெறிகளை வழங்குவதை விடுத்து தொழில்துறையின் குறிப்பிட்ட மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சி திட்டங்களையும் பாடத்திட்டங்களையும் மறுசீரமைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. இவ்வாறான முறையான பயிற்சி மூலம் உள்நாட்டு உற்பத்தியும் உற்பத்தி திறனும் வலுப்பெறுவதோடு தொழில்துறை வளர்ச்சிக்கு வலுவான ஆதரவு கிடைக்கும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதாகவும் அமைச்சர் சுனில் ஹந்துரெத்தி அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்தியாக என்றதனும் பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். அடுத்து ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக என்றதனும் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
1: சுயாதீன செய்தி பார்வை எழுந்திருக்கிறோம். அந்த வகையில் ஜனாதிபதி மற்றும் மாகாண சபையின் மூலம் செயல்படுத்தப்படுகின்ற விடயங்களை ஆராய்வதற்கான அல்லது அது தொடர்பான விடயங்களை கண்காணிப்பதற்கான அந்த பிரதிநிதிகளுக்கான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான விடயங்கள் குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். நேற்று தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. மாகாண சபைக்கு மூலம் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. எல்லை நிலைமையின் வளர்ச்சிகளை கருத்தில் கொண்டு திட்டங்களை உருவாக்குங்கள், சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குளங்களின் புனரமைப்பு பணிகளை எதிர்வரும் மாதத்திற்குள் விரைவாக மேற்கொள்ளுங்கள் என்பதாகவும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். எனவே மாகாண சபைகளினால் 2026 ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மேலாய் மற்றும் 2027 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனந்தகுமார் ரசாயக தலைமையில் நேற்று முன்தினம் 21ஆம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே இந்த விடயங்கள் குறித்து பேசப்பட்டன. மாகாண மட்டத்தில் தற்போது 30,923 அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதோடு அவற்றின் முன்னேற்றம் மற்றும் அவற்றில் இருந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதோடு கல்வி, சுகாதாரம், விவசாயம், கால்நடை வளங்கள் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசும் மாகாண சபைகளும் ஒரே கொள்கையின் கீழ் தங்களது துறை சார்ந்த எல்லைக்கு உட்பட்ட திட்டங்களையும் வேலை திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தேசிய கொள்கைகளின் அடிப்படையில் வேலை திட்டங்களை திட்டமிடுவது மத்திய அரசுக்குரிய பொறுப்பாகும் என்றும் அதன் அடிப்படையில் செயற்திட்டங்களை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவது மாகாண சபைகள் மட்டத்தில் நடைபெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இங்கு திட்டங்கள் இரட்டிப்பாவதை தவிர்ப்பதற்காக அரசாங்க பொறிமுறையில் தரவுகளும் தகவல்களும் திறம்பட பரிமாற்றப்படுவதோடு முறையான ஒருங்கிணைப்புடன் அது இடம்பெற வேண்டுமெனவும் இதன் மூலம் தேவையற்ற திட்டங்களுக்கு வளங்கள் வீணடைக்கப்படுவதை தடுத்து நிறுத்தவும் அவசியமான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் வெளிநாட்டு கடன் மற்றும் நிதி உதவிகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களை வெற்றியடை செய்து உரிய காலத்தில் அவற்றை நிறைவு செய்வதோடும் அதன் பலன்களை மக்களுக்கு வழங்குவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார். கடும் நிதி ஒழுக்கத்தை பேணி உரிய செலவின எல்லைக்குள் செயற்பாடுகளை திட்டமிட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அடுத்த ஆண்டுக்கான பணிகளை உரிய நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் நவம்பர் மாதத்திற்குள் அனைத்து வேலை திட்டமிடல்களையும் பூர்த்தி செய்யுமாறும் பணிப்புரை விடுத்திருக்கின்றார். கமநல சேவைகள் திணைக்களம், நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மாகாண சேவைகள் ஆகிய 3 நிறுவனங்களின் கீழ் மேற்கொள்ளப்படும் நீர்ப்பாசன மறுசீரமைப்பு பணிகள் தேசிய மட்டத்திலான ஒருங்கிணைந்த திட்டத்துக்கு செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் பல்வேறு வெளிவாரி திட்டங்களின் கீழ் பரந்துபட்டிருக்கும் குளங்களின் புனரமைப்பு பணிகளை ஒரே மத்திய நிலையத்திற்கு கொண்டு வருவதன் முக்கியத்துவத்தையும் இங்கு ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என எதிர்கூறப்பட்டிருக்கின்ற எல்நினோ நிலைமைகளுக்கு முகங்கொடுப்பதற்காக சிறுபோகத்திற்கு பின்னர் பெரும்போகம் ஆரம்பமாவதற்கு முன்னர் உள்ள குறுகிய காலத்தில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குளங்களின் கொள்ளளவை அதிகரிப்பதோடும் அவற்றை உடனடியாக புனரமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வழங்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தி முன்னுரிமையை கருத்தில் கொண்டு அந்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறும் பணிப்புரை விடுத்தார். பாடசாலை கட்டமைப்பை மீள ஸ்தாபிக்கும் வேலை திட்டம் குறித்து இதன்போது விசேட கவனப்படுத்தப்பட்டதோடும் இந்த வேலை திட்டத்தின் பிரதான நோக்கம் பிள்ளைகளுக்கு அளிக்கப்படும் அநீதியை தவிர்ப்பதாகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். 50 பேருக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை இணைக்கும் போது அந்த பாடசாலைகளுக்கு நேரில் சென்று அவற்றின் பௌதீக நிலை மற்றும் தரவுகளை ஆராய்ந்து முடிவெடுப்பதன் முக்கியத்துவத்தை விளக்கிய ஜனாதிபதி அதற்காக போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவோ அல்லது தேவைப்பட்டால் கொடுப்பனவு ஒன்றை வழங்கவோ அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். கல்வி அமைச்சோடு கலந்துரையாடி இந்த திட்டமிடல்களை துரிதப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். கூட்டுறவு பொறிமுறைக்கும் மாகாண சபைகளுக்கும் இடையிலான தொடர்பு குறித்தும் இங்கு கவனம் எடுத்தப்பட்டதோடு கூட்டுறவு பொறிமுறைக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் உபகரணங்களை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளுக்கு மாகாண சபைகள் பங்களிப்பு வழங்கி வருவதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டிய விடயங்கள் இங்கே பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். மில்கோ பால் பொருள் விநியோகம் வடகிழக்கில் விரைவில் சீராகும் மில்கோ தலைவர் தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவல் வருகிறது. மில்கோ நிறுவனத்தின் விற்பனை செயற்பாடுகள் வடகிழக்கில் போதுமானதாக இல்லை என்ற குறைபாடு அடுத்த 3 மாதங்களுக்குள் சீர் செய்யப்படும் என்றும் அந்நிறுவனத்தின் தலைவர் ஹேமஜீவ கோட்டாபய வாரமஞ்சேரிக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. மில்கோ நிறுவனம் நேரடியாகவோ வடகிழக்கில் தமது தயாரிப்புகளை பரந்தளவில் விநியோகக்கூடிய நிலையில் இல்லை என்பதால் வேறு நிறுவனத்தின் துணையுடன் சீரான விநியோகத்தை உறுதிப்படுத்த உள்ளதாகவும் மில்கோ தயாரிப்புகளுக்கு இப்போ பிரதேசங்களிலும் கேள்வி இதன் மூலம் நிறைவு செய்ய தான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். அடுத்த இன்று தினம் அருண பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஜாத்திக பாசல் வல வசர அட்டாக் சிட்டி குரு வருண்ட்டு மாறுவீம்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேசிய பாடசாலைகளில் 8 வருடங்கள் கடமையாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு அடுத்த வருடம் முதல் இடமாற்றம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாக இன்று தினம் அந்த கல்வி அமைச்சினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்காட்டி இந்த செய்தி வெளியாயிருப்பதை காணலாம். எனவே அடுத்த வருடம் முதல் தேசிய பாடசாலைகளில் 8 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிகின்ற சகல ஆசிரியர்களுக்கும் இடமாற்றம் வழங்குவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. அதற்கமே இந்த வருடம் தேசிய பாடசாலைகளில் 9 வருடங்கள் வரை சேவைக்காலம் பணிபுரிந்தவர்களுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட்ட நிலையில் அடுத்த வருடம் முதல் இது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். குறிப்பாக மாகாண மட்டத்தில் ஆசிரியர் மாற்றங்களுக்கான சபை இருக்கிறது. எனவே அந்த ஆசிரியர் மாற்றத்திற்கான அந்த சபையின் ஊடாக அதனுடைய அழைப்பு அவர்களை அழைத்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அவர்களுக்கான இந்த இடமாற்றங்கள் தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே இதற்காக ஆசிரியர்கள் கல்வி அமைச்சின் ஊடாக அவர்களுக்கான ஒரு விண்ணப்பமும் வழங்கப்பட்டிருக்கிற விண்ணப்பம் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இடமாற்றத்துக்கான விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே 8 வருடங்களுக்கு மேலாக தேசிய பாடசாலைகளில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு அடுத்த வருடம் முதல் இடமாற்றம் வழங்குவதற்கான தீர்மானம் கல்வி அமைச்சரால் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்ளப்பட வருவதாக இன்றைய அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இணைய பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்காதிபத்திரிகையுடைய பிரதான தலைப்பு இன்னும் ஒரு தகவலை கொண்டு வருகிறது. எலினோவ பிரபல வை அக்டோபர் டிசம்பர் பயானகாய் லபனவாசர ஏப்ரல் தக்வா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது எதென்ன புழுவாம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த எலினோ நிலைமையானது ஏறும் அக்டோபர் டிசம்பர் மாதங்கள் மிகவும் பயங்கரமான நிலைமையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் எதிர்கூறியிருக்கிறார்கள். எனவே சிலவேளை இந்த எலினோ நிலைமையானது அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் அதி பயங்கரமான நிலையை அடைந்து இது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மாகாண்ணய பரிசமேன் எல்னினோ அவதானம் உக்ராய் மாச்சாரிய புத்தி மாறுமே என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவதை காணலாம். எனவே இந்த எல்னினோ நிலைமையானது இப்போது உலகளவில் இது அதிபயங்கர எல்னினோ மாறுவதற்கான தன்மையானது 87% இப்போ ஒரு 90% அதிகரித்திருக்கிறது. இது இப்போது இந்த எல்னினோவானது எதிர்வரும் அக்டோபர் வரை டிசம்பர் மாத காலப்பகுதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக எதிர்கூறப்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் அந்த தாக்கம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே எலினோ என்பது கடுமையான வறட்சி மாத்திரமல்ல, கடுமையான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுத்தப்படும். அதே போல நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பருவ பெயர்ச்சி மலைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும். ஒன்று அதிகளவான மழை பெய்யலாம் அல்லது மழை வீழ்ச்சி குறையலாம் என்றும் இவ்வாறு காலநிலையில் இருக்கின்ற மாற்றங்கள் ஏற்படுத்துவதோடு அதிக வெப்பநிலை அல்லது அதிக மழை உள்ளிட்ட இந்த பிரச்சனைகளை எலினோ ஏற்படுத்தலாம். எனவே இந்த நிலைமையானது எதிர்வரும் டிசம்பர் வரை அதிகரித்துக் கொண்டிருக்கும் சொல்லப்படுகின்ற போதிலும் அது ஏப்ரல் வரை இன்னும் நீடிப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அஸ்வசும லெபன நுலபென லேசுவ மே மச அகதி என்பதாக இன்றைய லங்காதீப பத்திரிகை தலைப்பெற்ற காணலாம். எனவே அஸ்வசும குடப்பட தொடர்பான விடயங்கள் குறித்து இப்போது அரசாங்கம் பட்டியலை தயாரித்து வருகிறது. அந்த வகையில் இந்த மாத இறுதி காலப்பகுதியில் இந்த இம்முறை அஸ்வசும கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் தெரிவு செய்யப்படாதவர்கள் தொடர்பான தகவல்கள் இந்த மாத இறுதிக்குள் வழங்கப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபையினுடைய சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்று தினம் லங்கா தீபத்தினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை வழியாக இருக்கின்ற ஒரு புகைப்படம் குறித்து நாங்கள் பார்க்கலாம். அதே போல வீரகேசரி வருவதற்கான புகைப்படம் ஒன்று வந்திருக்கிறது. கொழும்பு வெள்ளவத்தை மயிராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய மகோற்சவத்தில் பஞ்சரத பவனி நேற்று சனிக்கிழமை இடம்பெற்று எடுக்கப்பட்ட புகைப்படம் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய முதற்பக்க புகைப்படமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை இரவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
0: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
2: நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் காலை 7:28.
0: காதலாலும் கவிகளாலும் காதல் நெஞ்சங்களை வென்ற

0: நேர்கள் நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசர் சீட்டளிப்பு வாரமான 403வது சீட்டளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ராசி மீனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 38, 52, 59. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசி மீனம் வெற்றி இலக்கங்கள் 38, 52, 59. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 80,91,480 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கொவிசத்து சீட்டெழுப்பு வாரமான 4,529வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 1, 20, 40, 42, 60. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எஸ். வெற்றி இலக்கங்கள் 1, 20, 42, 60. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 89,52,960 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 7,95,62,645 ரூபாய் 56 சதம். அடுத்து மகஜன சம்பத் சீட்டெழுப்பு வாரமான 6,287வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து யூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 5, 0, 3, 9, 2, 1. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து யூ. வெற்றி இலக்கங்கள் 5, 0, 3, 9, 2, 1. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 2,12,37,920 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 3,01,55,552 ரூபாய். அடுத்து தன நிதானயம் சீட்டெழுப்பு வாரமான 2,317வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்தாக டபிள்யூ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 21, 31, 54, 77. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதுவும் ஆங்கில எழுத்து டபிள்யூ. வெற்றி இலக்கங்கள் 21, 31, 54, 77. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 56,85,080 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 8,78,4,496 ரூபாய். அடுத்து மெகா பவர் சீட்டெழுப்பு வாரமான 2,635வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சுபர் இலக்கம் 17 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 25, 37, 44, 52. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஏ. சுபர் இலக்கமாக 17 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 25, 37, 44, 52. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 78,79,840 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசாக 30,29,56,014 ரூபாய். அடுத்து பவர் சுப பரிசாக 1 கோடி ரூபாய். அடுத்து கிரேன் சுப பரிசாக மோட்டார் வாகனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹன சீட்டெழுப்பு வாரமான 1,596வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ராசியாக மீனம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 27, 32, 33, 48. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ராசி மீனம். வெற்றி இலக்கங்கள் 27, 32, 33, 48. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை 92,14,480 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 30,31,813 ரூபாய் 20 சதம். அடுத்து ஜெய சீட்டெழுப்பு வாரமான 555வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஜி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 2, 6, 9, 3. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஜி. வெற்றி இலக்கங்கள் 2, 6, 9, 3. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 66,72,760 ரூபாய். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்றைய தினம் சீட்டளிக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி.

102.6 பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: எல்லாம் குறுக்க போயிடாதீங்க சார். வசந்தம் எஃப்எம்
1: நேர்கள் இப்பொழுது நேற்றைய தினம் சென்றெடுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபிரி தன சம்பத்து சிடில்பு வாரமான 995வது சிடில்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஓ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 5, 8, 7, 6, 2. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 3, 5, 8, 7, 6, 2. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 39,71,780 ரூபாய். நேற்றைய சுப பரிசாக ரூபாய் 274,00,000. நேர்கள் இப்பொழுது சுடலுப்புக்காக கபில நிற சுபிரிதன சம்பத்த லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத்த சுடலுப்பு வாரமான 469வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 8, 7, 6, 2. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 8, 7, 6, 2. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டுள்ளது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,27,160 ரூபாய். நேர்கள் அடுத்து நீல நிற அச்சிடப்பட்ட ஜெயசம்பத லோத்தர்களை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து அத கோடிப்பதி சீட்டிழுப்பு வாரமான 3087வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 13, 64. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக ஓ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 13, 64. 200,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 7,42,320 ரூபாய். நேற்றைய சுப பரிசாக ரூபாய் 697,00,000. நேர்களில் இப்பொழுது சீட்டிழுப்புக்காக இளம் பச்சை நிற அது கோடிப்பதி அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம் சீட்டிழுப்பு வாரமான 4,973வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ராசியாக ரிஷபம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 15, 39, 41, 47. ராசி ரிஷபம் வெற்றி இலக்கங்கள் 15, 39, 41, 47. 10,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,73,68,960 ரூபாய். அடுத்த சுப பரிசு போது 94,00,000. நேர்கள் இப்பொழுது சீட்டிழுப்புக்காக ஊதான ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சுபபோல் சீட்டிழுப்பு வாரமான 3,261வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 23, 53, 79. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 23, 53, 79. 200,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,21,960 ரூபாய். நேற்றைய சுப பரிசு ரூபாய் 700,00,000. நேர்கள் அடுத்த சீட்டிழுப்புக்காக செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சனிதா சீட்டிழுப்பு வாரமான 5,422வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 16, 71, 79. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 3, 16, 71, 79. 200,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 75,93,120 ரூபாய். நேற்றைய சுப பரிசு ரூபாய் 554,00,000. சுடலுக்காக இன்று இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லோத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா சீட்டிழுப்பு வாரமான 2,437வது சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்தாக டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர் இலக்கமாக 20 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 38, 69, 72, 75. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கமாக 20 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கம் 38, 69, 72, 75. 20,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. 2,00,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,56,780 ரூபாய். நேற்று அடுத்த கப்ருகா சூப்பர் கோடிப்பதியாக 3,456,00,000. நேர்கள் இப்பொழுது சீட்டெழுப்புக்காக மஞ்சள் நிற கபரு காட்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சசிரி சீட்டெழுப்பு வாரமான 1,91வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 16, 21, 22. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 16, 21, 22. 2,00,000 பரிசுகள், 11 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 41,15,480 ரூபாய். அடுத்து சிட்டலிப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை இன்று கொள்வனவு செய்து கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சிட்டலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: நேரம் காலை 7:45.

உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:35 மணி வரை, ராகு காலம் காலை 4:35 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:35 மணி வரை. இனி இன்றைய

0: தெளிவு, துலாம் ஊக்கம், விருச்சிகம் பருவு, தனுசு ஆக்கம், மகரம் தனம், கும்பம் குழப்பம், மீனம் நன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இன்சொல், ரிஷபம் வெற்றி, மிதுனம் பக்தி, கடகம் ஓய்வு, சிம்மம் முயற்சி, கன்னி தெளிவு, துலாம் ஊக்கம், விருச்சிகம் பருவு, தனுசு ஆக்கம், மகரம் தனம், கும்பம் குழப்பம், மீனம் நன்மை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.

திரைப்படத்துக்காக பாடல் கேட்டீங்க. அடுத்த வழக்கு ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ரூபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளிலும் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை நிறுவனக்கும். இன்றைய நாள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பொழுதுல வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜோபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட சும்மா ஒரு அருமையான தலைப்பின் கீழ பேச போறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், ஒவ்வொரு வீட்டிலையுமே ஏதோ ஒரு விஷயத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் நாங்க பேச போறோம். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நண்பர்களா இருக்கணுமா அல்லது கண்டிப்பா இருக்கணுமா? ஒரு பக்கம் என் குழந்தைகள் வந்து என்னிடம் எதையும் மறைக்க கூடாது, நான் அவனுக்கு இல்ல அவளுக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கணும்னு பெற்றோர்கள் வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் வந்து பெற்றோர் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா தான் இருக்கணும், இல்லனா குழந்தைகள் நம்ம பேச கேட்க மாட்டாங்க, நம்மள மதிக்க மாட்டாங்க என்ற ஒரு சில எண்ணங்கள். அப்படின்னா நண்பர்களா பெற்றோர்கள் இருக்கணுமா அல்லது கண்டிப்பா இருக்கணுமா, இல்ல இது ரெண்டையுமே சேர்த்து இருக்கணுமா பெற்றோர்கள் அப்படின்ற தலைப்புலதான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். நீங்களும் கூட அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0312275003 அதேபோல் 0312275111 இருக்கு, அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின் அண்ட் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம் 71 9 79 76 38. நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்காக அன்பு உறவுகள் வந்து வந்திருக்கிறாங்க. இப்போ என் கூட பேசுறதுக்காக பெரிய நிலாவணியில இருந்து சாந்தி கோவிந்தராஜா வந்திருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், வணக்கம் சாந்தி. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: பெற்றோர்கள் உண்மையிலே பிள்ளை எல்லாம் கவனம் செலுத்தத்தான் வேண்டும். அன்பும் கண்டிப்பும் இரண்டுமே குழந்தைகளுக்கு தேவை. அன்பு அவர்களை பாதுகாப்பான உணர்வை தருகின்றது. அதே நேரம் கண்டிப்போ சரியான எல்லைகளை வகுத்து சுய கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்வகைப்படுத்துவதற்கு அந்த கண்டிப்பு தேவை. செல்லம் இருக்க வேண்டும் தான், அது மனதுக்குள்ளே இருக்க வேண்டும். அதே நேரத்துல அப்படி தொடர்ந்து செல்லத்தை கொடுத்தால் குழந்தைகள் சரியான நல்ல செயற்பாட்டை செய்யாது. அம்மா அப்பா தானே நம்மளை பொறுத்து கொள்வார்கள். செல்லமா இருக்கின்ற கண்டுகொள்ள மாட்டார்கள், எந்த தவறை ஏற்படுத்தும். அதே நேரத்துல கண்டிப்பாக இருந்தால் அதுல சரியான பிழையான நடவடிக்கைகள் ஈடுபடும் போது அவர்களுக்கு ஒரு பய உணர்ச்சி வரும். ஏனென்றால் நமது பெற்றோர்கள் நம்மளை இப்படி தான் வளர்த்திருக்கின்றார்கள், இப்படித்தான் பல செயற்பாடு, நல்லதை செய்ய வேண்டும், கெட்டதை விட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு இரண்டும் முக்கியமாக இருக்கின்றது என்பது எனது கருத்து மேடம். நன்றி மேடம்.
2: நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. நிச்சயமா சாந்தி கோவிந்தராஜா வந்து ஒரு அருமையான கருத்தை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. அதாவது ஒரு குழந்தை வந்து தன்னுடைய பிரச்சனைய வந்து முதல்ல யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்ற கேள்வி வந்து எல்லா பெற்றோர்கள்கிட்டயும் இருக்கும், எல்லார்கிட்டயுமே இருக்கும். பொதுவா நண்பர்களிடமா முதல்ல சொல்லணும், இல்ல நம்மளுடைய பெற்றோர்கள்கிட்ட முதல்ல சொல்லணுமான்ற கேள்வி வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஒரு குழந்தை பெற்றோர் மேல வந்திருக்கிறது வந்து ஒரு பயம் இருந்தா வந்து அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பெற்றோர்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. அச்சோ அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்கன்ற பயம் வந்து அந்த குழந்தைகளுக்கு மத்தியில இருக்கக்கூடும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை சொல்றதுக்கு ரொம்ப போய் தயங்குவாங்க. அதனாலதான் சில பெற்றோர்கள் வந்து எங்க குழந்தைகிட்ட நாங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருப்போம், ஃப்ரெண்ட்லியா பேசுவோம், எந்த விஷயமா இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை உருவாக்குவாங்க. ஆனா அதுவே ஒரு சில காலங்கள்ல வந்து அது ஒரு பிரச்சனையா மாறணும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா வந்து பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஓகே நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்துடும். அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட சுதந்திரம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது இந்த விஷயத்துல வந்து எது சரி, அதாவது பெற்றோர்கள் வந்து நண்பர்களா இருக்கிறது சரியா அல்லது கண்டிப்பா இருக்கிறது சரியா, இல்ல கண்டிப்பும் நண்பர்களாகவும் இருக்கிறது கட்டாயம் அப்படின்றதான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நீங்களுமே பகிர்ந்து கொள்ளலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8
1: மக்கள் சூடிய மகுடமே
2: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

0: கல்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வச்சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
2: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழே பேசிட்டு இருக்கிறோம். ஏராளமான சொந்தங்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்துல. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது?
3: கலீல்.
2: கலீல், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: அதாவது குழந்தைகளை பொறுத்தவரையில இரண்டு நண்பர்கள் போலும் நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அப்போதான் அவர்களுடைய உள்ள கிளைக்கிறே சொல்வார்கள், அச்சப்படாமல். அது மாதிரி நாங்களும் தள்ள விளையவே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் கண்டிப்பு தேவை எப்படி என்றால், ஒரு விளைய கூடாத விஷயம் அல்லது செய்யக்கூடாத விஷயத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது, அல்லது வார்த்தைகளால் வார்த்தைகளை பிரிய வைக்கின்ற பொழுது இரண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது கூடாது, பேச்சுக்கள் இப்படிதான் நடந்து கொள்ளக்கூடாது சொல்லி அதை மீறி அவர்கள் செய்வார்கள். நாங்கள் கொஞ்சம் ஒரு கட்டி போட்டிக்கலாம், கண்டித்தால் அவர்கள் அதில் கொஞ்சம் அச்சப்பட்டு வீட்டு வந்த காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை கூடாத காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்று.
2: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி, நன்றி,
2: நன்றி. அதே சமயத்துல பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான காணி பொழுது வணக்கம் சொல்லி சாமிமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே பொழுது அன்பான காணி நேர் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி. வசந்த உறவுகள் அனைவருடையும் இணைந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு அக்குரணியிலிருந்து ஷாருக் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவரும் கூட தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்றைய காலகட்டங்களில் வந்து பெற்றோர்கள் வந்து நல்ல உற்ற நண்பர்களாக இருப்பதுதான் மிகவும் சிறந்த ஒரு விஷயம். பிள்ளைகளுடன் அந்யோன்யமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்போதான் பெற்றோர்களை நம்பி வந்து பிள்ளைகள் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க. இப்போ எல்லாம் காலம் மாறி போயிருச்சு. அதனால பெற்றோர்கள் வந்து ஒரு நல்ல நண்பர்களா இருக்கிறதுதான் மிகவும் சிறந்த ஒரு விஷயம்னு சொல்லி அவரும் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான காலநீர் வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது வாழ்த்துக்கள் சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசுர்தீன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கு 0-1-2-7-5-0-0-1 கதை போட 0-1-2-7-5-1-1-1 அல்லது என்னோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்க கூட பேச வணக்கம்.
3: அன்பான காலை நேர வணக்கம்.
2: அன்பான காலை நேர வணக்கம். சரோஜினி எப்படி இருக்கீங்க?
3: மேடம், என்னன்னு சொன்னாக்க, கல்வி விஷயத்துல அவங்க தப்பு செஞ்சுட்டா நாங்க கண்டிப்பா இருக்கணும். மத்த சாப்பாடு விஷயத்துல சாப்பிடுற நேரமா இல்லாட்டி வீட்டுகள்ல அவங்களோட சந்தோஷமா நண்பர்களா இருக்கணும்.
2: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி மேடம்.
2: நன்றி. அவங்க வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க, தங்களுடைய குழந்தைகள் கிட்ட வந்து எப்பவுமே வந்து கண்டிப்பா இருக்க கூடாது, கண்டிப்பாவும் இருக்கணும், அதே சமயத்துல ஃப்ரெண்ட்லியாவும் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட உங்களுடைய குழந்தைகள் கிட்ட எப்படி இருக்கீங்க, கண்டிப்பா இருக்கீங்களா, அல்லது ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்டு போல எல்லா விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, என்னனாலும் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்களா அப்படின்ற விஷயத்தையும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டு வரலாம்.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது மக்கள் சூடிய
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் மாதம் 5ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் விசேட மக்கள் பேரணி தொடர் நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். இதற்கு சம்பந்தமான கிராம உத்தியோக திருப்பெருவு மட்டத்தில் கோட்ட சபைகளை மீளமைக்கும் திட்டமும் செயற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அமைச்சர் நலிந்த ஜெயதீச இதனை தெரிவித்துள்ளார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: பனாமா கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் ஒன்று வங்காள விரிகுடாவில் உள்ள ஒடிசா கடலோர பகுதியில் இருந்து சுமார் 240 கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எம்வி ஆஷியன் வினர் எனப்படும் இந்த கப்பல் கடந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரவு 10:30 அளவில் ஒடிசாவின் பாரதீப் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டுள்ளதுடன் அதில் 1700 டன் இரும்பு தாது கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கப்பல் விபத்துக்குள்ளான போது அதில் 24 பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்களில் 20 பேர் சீன நாட்டவர்கள், 3 மியான்மர் நாட்டவர்கள் மற்றும் 1 பங்களாதேஷ் குடிமகன் என்றும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் ஸ்ரீவிஜயபுரத்தில் உள்ள கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு அக்டோபர் 23ஆம் அன்று இரவு 11:48 அளவில் கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக செய்தி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் கப்பலில் பணியாற்றியவர்களில் எத்தனை பேர் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளனர் என்பது குறித்து இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: திருவுலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வம்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் ஆலயத்தினுடைய நித்திய நைமித்திய பூசைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், உலகத்தினுடைய மாந்தர்களுக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒரு எடுத்துக்காட்டாக துலங்குகிறது. ஏனெனில் மனித வாழ்க்கையிலே நேர முகாமைத்துவம் என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமானது. சொல்லுவார்கள், நேரம் பொன்னானது, அதை மண்ணாக்கி விடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே நேர முகாமைத்துவம் என்பது நல்லைக்கு மட்டும் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஏனெனில் பூசைகள் யாவும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய சுவாமி எழுந்தருளல், சுவாமியினுடைய பூசைகள், சுவாமியினுடைய பூசை நிறைவுறுவது என்பதும் சரியான நேர முகாமைத்துவத்தோடு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருவிழாக்களும் நேர முகாமைத்துவத்தை அதே நேரத்திலே பெருமானுடைய உற்சவங்கள் நிறைவு பெறுவதும் தொடங்குவதும் ஒரு தனிச்சிறப்பு என்பது நல்லைக்கு மட்டும்தான் ஒரு நேர முகாமைத்துவத்தை அது காட்டி நிற்கிறது பக்தர்களுக்கு.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியுடன் இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என் கூட பேச வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க அப்படி வந்த விகிதத்துல போயிட்டாங்க. இன்னும் சந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் அருள்மொழி. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: நல்ல தலைப்பு. பெற்றோர்கள் பிள்ளைகளோட நண்பர்களா தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா கண்டிப்பாக இருந்தா அவர்கள் ஒன்று ஒரு விஷயத்தை பல்லது நடக்கிறோம் பிரச்சனை மனந்திரண்டு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப அடிச்சு போடுவேன் அவன் அடிச்சு போடுவான்ட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நண்பர்களா இருந்தா தான் அதுகளை அன்பா அரவணைச்சு அவர்கள் நடக்கிற விஷயங்கள் இல்லாதையும் தாய்தப்பனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா தான் மனந்திரண்டு கதைக்க வேணும். நண்பர்களா தான் இருக்கணும்.
2: ஓகே அருள்மொழி, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி.
2: அருள்மொழி வந்திருந்தாங்க, அவங்களும் கூட அன்பான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0102-7505-0001க்கு, அதே போல 0102-7505-1111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: தோட்டம் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்
3: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: நீங்க சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியில இருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க அன்பு உறவுகள். இப்போ இங்க கூட பேசுறதுக்காக தேவி நிகழ்ச்சியில இருக்கிறாங்க. வணக்கம் தேவி.
3: வணக்கம் அக்கா.
2: வணக்கம் தேவி. எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் வட்டவல அகரவத் அக்கா.
2: ஓகே தேவி, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: என்னோட கருத்து என்னன்னா, பிள்ளைகளோட நண்பர்களா இருக்கணும். இருந்தா அவங்க எல்லா விஷயமும் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனாலும் கூட கண்டிப்புங்கறதும் ஒண்ணு இருக்கணும், பயங்கிறதும் ஒண்ணு இருக்கணும். ஏன்னா நண்பர்களாவே இருந்தா அவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய இது இருக்கும். இருந்தாலும் ஒரு விளையாட்டுத்தனமா போயிருவாங்க. அம்மாட்ட சொன்னா எல்லாமே சொல்ல கேப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துடும். அதனால எல்லா விஷயத்திலயும் கண்டிப்பும் இருக்கணும், நண்பர்களாவும் இருக்கணும்.
2: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: ஓகே அக்கா, நன்றி.
2: நன்றி. அவங்களும் கூட ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பிள்ளைகள்கிட்ட வந்து நாங்க கண்டிப்பாவும் இருக்கணும், அதே சமயத்துல நண்பர்களாவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் வந்து எப்பவுமே தவறு செய்யறது வந்து வழக்கம். நாங்களுமே கூட சின்ன சின்ன தவறுகள் வந்து எப்பவுமே பண்ணுவோம். அது பரவாயில்ல, நீ வந்து இன்னும் குழந்தை தானே அப்படின்னு விட்டு விடாம விட்டு விடலாமா? அல்லது இது தவறு, இனிமே நீ இப்படி செய்யக்கூடாது, இந்த விஷயத்த நீ இப்படி பண்ணீங்கன்னா அதுக்கான விளைவு இந்த மாதிரி நீ வரும் அப்படின்ற விஷயங்களை வந்து நாம சொல்லி கொடுக்கணுமா, கண்டிக்கணுமா? சிலர் வந்து எப்பவுமே நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, கண்டிப்பு அப்படின்னு சொன்னா பிள்ளைகள நாங்க கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே நாங்க கை நீட்டிடுறது, பிள்ளைகளை வந்து அடிக்கிறது, அடிச்சாதான் கண்டிப்பு அப்படின்னு நினைக்கிறது. அது கிடையாது. அவங்க செய்யற தப்போ இல்ல அவங்க செய்யற பிள்ளைகளையும் நாங்க சுட்டி காட்டி இல்ல இதை நீங்க இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற விஷயங்களை நாங்க சொல்றதும் கூட ஒரு விதமான கண்டிப்பு தான். நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 03-2-7-5-0-0-1 அதே போல 03-2-7-5-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: கற்பனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM திரை உலகில்

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.

0: நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிருக்கிறோம் இப்போ என் கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் விமலா தேவி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
1: போட்டோன்னு சொன்னா நான் நிறைய போட்டோ எடுக்கிட்ட இல்ல. எனக்கு முக்கியமா அந்த பிறந்த நாளைக்கு எடுப்பாங்க போட்டோ, வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நோயாளி தானே பாக்குறோம், உங்களோட வச்சு வச்சு அந்த நோயாளி பாக்குறவங்களும் ஒரு போட்டோ எடுத்துட்டு போவாங்க. போட்டோ மிருச நான் எடுக்கிறேன் இல்லம்மா.
0: சரி ஓகே, அவங்களோட அழைப்பு எது பிரச்சனை நினைக்கிறேன். இன்னும் சொந்தமும் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி ஓகே, அந்த உருவம் வந்து போயிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய தலைப்பு வந்து, இன்றைய தலைமுறையில வந்து பெற்றோர்கள் வந்து நண்பர்களா இருக்கணுமா அல்லது கண்டிப்பாக இருக்கணுமான்றதுதான் இன்றைய தலைப்பு. அதன் நீங்களும் கூட அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ என் கூட பேசுறதுக்காக ஒரு அன்பான சொந்த வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் விஸ்வநாதன், வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: கருத்துக்கள் மேடம், குழந்தைகளை மேடம் அடித்தோ நம்ம பயமூர்த்தியை மேடம் திருத்த முடியாது. வேண்டவளோ அன்பாலதான் மேடம் நம் மனைவியவோ குழந்தைய ஆதரிக்க முடியும். அப்பதான் மேடம் அத குடும்பத்தையும் கொண்ட போய் அந்த குழந்தைங்க நல்லபடியா வளர்ந்து அந்த குழந்தைங்க நல்ல மாற்றத்துக்கு உருவாகுது மேடம். குழந்தைகளை பயமூர்த்தி அடிச்சோ நம்ம அப்படி செய்ய போன மேடம் மகளும் குழந்தைகள் மற்ற மாற்றங்கள் மாறிடுவாங்க. நாங்க அவங்க குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணிடணும் மேடம். ஏண்டாலும் பாசத்தை அன்பானதான் இருக்க வேண்டும் மேடம் குழந்தைகளுக்கு.
0: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியுடன் இன்றைய நாளும் கூட ஏராளமான அன்பு உறவுகள் வந்து நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்திருந்தாங்க. அதே சமயத்துல இன்றைக்கு முடிவு என்ன அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு நண்பர்களாகவும் இருக்கணும், அதே சமயத்துல தேவையான நேரங்களில் கண்டிப்பாகவும் இருக்கணும். கண்டிப்பை விட அன்பும் புரிதலும் வந்து மிகவுமே முக்கியமான விஷயமாக இருக்குது. குழந்தைகள் வந்து பெற்றோர்களை பார்த்து பயப்படாம நம்பிக்கையோட ஒரு விஷயத்த வந்து தெளிவா பேசக்கூடிய மாதிரி இருக்கணும். அன்போடு வளர்ப்பும் புரிதலோடு வழி நடத்துவோம் நம்மளுடைய குழந்தைகளைன்னு சொல்லிட்டு இன்றைய நாளும் மனிதிருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரோபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: வைத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நாட்டில் அதிகபட்சமாக புலனர்வையில் 37.2 செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வவுனியாவில் 35.7 செல்சியஸ், அனுராதபுரத்தில் 33.7 செல்சியஸ், யாழ்ப்பாணத்தில் 33.3 செல்சியஸ், கொழும்பில் 31.4 செல்சியஸ் மற்றும் காலியில் 29.6 செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை பதிவாகியுள்ளன. நுவரெலியாவில் நாட்டில் மிகவும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை 19.7 செல்சியஸ் பதிவாகியுள்ளது. நாட்டில் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளிலேயே அதிக அளவிலான வெப்பநிலை பதிவாகி வருவதாக வளிமண்டலவியல் திணைக்கள தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்கா விதித்துள்ள 50% கடுமையான புதிய இறக்குமதி வரிகளுக்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு டாலருக்கு டாலர் வரி விதிப்பு தொடர்பான திகதியை கனடா பிரதமர் மார்க் கர்னி தெரிவித்துள்ளார். சுமார் 20 பில்லியன் டாலர் மதிப்பிலான கனடிய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரியை விதித்து சில மணி நேரத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி கனடாவின் பதிலடி வரி எதிர்வரும் செப்டம்பர் 8 நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பார்க்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
2: நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, துணிச்சல் மிகு செயலாய் அகிலமங்கம் எமது ஆட்சி. ஸ்ரீ வசந்தம் எஃப்எம். அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: நல்லூர் அலங்கார கந்தனுடைய ஆலயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1949 ஆண்டு அமைக்கப்பட்டது நல்லூர் கந்த சுவாமி ஆலயம். இவ்வாலயம் சிறப்பு மிக்க திருவருளை செருகின்ற பெருமாளுடைய ராஜகோபுரங்கள் கம்பீரமாக விழுந்து நிற்கிறது. கட்டிடக்கலை திராவிட கலையோடு கூடிய ஒரு தலமாக இந்த ஆலயம் சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை அமைத்தவர்கள் கிருஷ்ண உபாயே, அதே போல ரகுநாத மாப்பான முதலியார் சிறப்புமிக்க இந்த தலத்தை அமைத்திருக்கிறார்கள். இவ்வாலயத்திலே நித்திய நைமித்திய பூசைகள் எல்லாம் நேரகாலம் தவறாமல் சிறப்பிக்கப்படுவது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு ஒரு தனிச்சிறப்பை கொடுக்கின்றது. தினமும் அதிகாலை 4:30 திருப்பள்ளி எழுச்சியுடன் ஆரம்பமாகிற பூசை, மாலையில் பள்ளியறை பூசையுடன் நிறைவுக்கு வருவது இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கே ஒரு தனிச்சிறப்பை காட்டி நிற்கிறது. நல்லூர் அலங்கார கந்தன் மெய்யழகு காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்ற ஒரு தலம் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
2: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
4: தொடர்புகளுக்கு 0767676776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். மொட்டு முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

ட்விட்டரில். இப்படி நடக்குது, எல்லாத்துக்கும் நடக்குதா? எல்லாத்துக்கும் நடக்கிறவங்க எனக்கு விளங்கலையே. எல்லாம் நல்லா தான் ஐக்கா, நான் மட்டும்தான் மாசம் மாசம் வருஷம் வருஷம் வாரந்தோறும் குழம்பி கொண்டே ஈக்கே. எங்கட வீட்டில் ஒரு நாள் கேட்டாங்க, அப்படி ஆசான் உங்களுக்கு என்ன பைத்தியமாண்டு கேட்டேன். என்ன பார்க்கல பைத்தியமாயிட்டாய், இவ்வளோ காலத்துக்கிட்ட வந்து அழுத அழுத கதையை சொல்லி கொண்டீங்க. அபிலாசன் யோசிடா, வாயை கொடுத்தது சாப்பிட, கண்ணை கொடுத்தது பார்க்கறத, மூளையை கொடுத்துருக்கே தானே, யோசிக்க மாட்டியா? அறிவில்லையாடா. என்னை பார்த்து நானே உளம்புறமாயிக்கு, என்ன செய்ய, ஏதாவது செய்யணும். நல்லா போய்கொண்டிக்கும், கடைசி நேரத்தில் அபிலாசன் மாட்டிக்கொள்ளுவோம். அதுக்குத்தானே கந்தசாமி அண்ணன் சின்னார் செத்தன் வாயில மண் இருக்கிறோம், வாயில சோறுண்டு சொல்லி. ஏன் இருக்கிறேன், ஏண்ட வாயில தானே மண்ணு புழுந்தீங்க. விட்டப்படாது, ஆத்திரம் வரணும், கோபம் வரணும், சூடு சொரணை வரணும், வந்தா தாண்டா அபிலாசன் உனக்கு முன்னுக்கு போயிலும். பாப்பம், கடவுள் விட்ட வழிதான், நாங்க கடவுளுக்கு ஒண்ணும் செய்யலையே, என்ன சரி நடக்கும் பாப்பம், என்ன செய்ய, வாழ்க்கையே இப்படி உளப்படுறவாய் ஆயிருமோ தெரியல.

0: என்ன வெள்ளகில் அடிக்காம வெளியிலேயே இருக்கிற
1: நீங்க இந்த பாட போகல இந்த சங்கீத சக்கரபாணி சக்கரபாணி தானே
0: அது சங்கீத பூஷணம்
1: பூஷணம் பூஷணமா
0: அதாவது அது அது எல்லாம் கிரஜுவேட்டா
1: கிரஜுவேட்டா சரி இல்ல இல்ல அது அந்த அந்த அந்த இதுல ஈக புகழும் பாருங்க கண்ணதாசன் அவர் எல்லாம் ஈக புகழும் அபிலாஷினி என்ற பேரும் சேர்த்து பாடுறீங்க பாருங்க நீங்க கவிஞனா புறக்க
2: வேண்டிய பாக்கிறமாயிடும்
0: தெரியுமா எனக்கு இந்த பாட்டு
1: இல்ல நான் குஞ்சிக்குள்ளா அவழியா
0: ஐயோ அது அது ரசிக்கணும்
1: என்னன்னா உங்களுக்கு ஒரு பாட்டும் சங்கீதமும் பாட்டும் வீடும்
0: இருப்பீங்க.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரி. அப்ப இதெல்லாம் உனக்கு செயல்படுற மாதிரி மூளை இயங்குதா?
0: இயங்குது. நானா நம்பிக்கைன்னு செல்ற இடத்துல கொஞ்சம் பிளாக் ஆகுறே.
1: நீ ஏன் நம்பிக்கை? உன்னில உனக்கு நம்பிக்கை இல்லையா?
0: இந்த மேல நம்பிக்கைக்கு நான் இன்னும் நம்புறே தானா? கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்வில் கலங்கம் உண்டோ அப்படின்னு
1: கண்ணகிர வாழ்க்கைகளை போற
0: அண்ணன் தேவையில்ல.
1: இந்த வீட்டு வாழ்க்கைய உனக்கு பாக்குறது வழி இல்ல, நாதி இல்ல. அதுக்கு பிறகு என்னதுக்கு நீ கண்ணகி வீட்டுக்கு போன?
0: தத்துவம் உண்டு. கண்ணதாசன் சென்னை தானா?
1: அடே, கண்ணதாசன் 1000 தத்துவத்தை சொல்லியிருக்கிறான். அவன் சொன்ன தத்துவத்துக்கும் நீ வாழ்றியா
0: இல்லையே?
1: அப்ப அப்புறம் என்னதுக்கு உன்னால முடியாத தத்துவத்தை நீ தலையில தூக்கி வச்சிட்டு நீ வாய்களால அலட்டி கொண்டு
0: தெரிகிற? ஒரு வயல இவர் புரிஞ்சு கொண்டு அப்பாவி மனுஷனே உனக்கு ஏதாவது உதவி செய்யும் சொல்லி புரிஞ்சு கொள்வாங்களான்னு சொல்லி நினைக்கிறேன்.
1: நீ ஏன் அப்பாவாகினே?
0: ஐயோ, நானா அப்பாவா? அப்பாவி அஹிஷக
1: அப்பாவி.
0: அப்பா
1: ஏன் அப்பாவி கொட்டாவி என்று கேள்விப்பட்டுகிறான். ஏன் அப்பாவி என்று பேர் வந்தது?
0: ஐயோ, நானும் தெரிஞ்சு தெரியாம அந்த அபிலாசன் இருந்து நின்று நல்ல ஒரு வார்த்தை பேசிக்கோ, அதை கொஞ்சம் வரவேற்று. அடே, நீ பேசுறாயே அப்படின்னு சொல்லாம அப்பாவின்னு சொல்றே.
1: உனக்கு முன்னேற வழி இருக்குமா? இருந்தா உன் வாயடக்கம் மட்டும் இருந்தா மட்டும் முன்னேறல.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்பெற நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 5

0: யாழ்ப்பாணம்
1: தொடர்புகளுக்கு 0776 76 70 776.
0: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
2: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
3: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
4: என்ன ஹேய பாபம் பாபம் பாபம், இதற்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி காணும். இவன் ஏதாவது செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஆசை, கடைசியிலுமே எனக்கு கால் பண்ணணும், நான் போன ஓப் பண்ணும். அந்த நாள் எதிர்பார்த்து கொண்டு நடக்கிற மாதிரி இல்லை. இந்த முறையாவது கொஞ்சமாவது அந்த புத்திய பாவி
5: விலாசன். நானா? நீ ஒரு பாட்டு ஒன்று பாட, எனக்கு இந்த வாயால உஞ்ச குரல்ல ஒரு பாட்டு கேட்க ஆசை.
4: பாட்டு படிக்க நானா? இந்த இருக்கிற சூழ்நிலை பாட்டு படிக்கிற நிலைமையில நான் இல்லைனா?
5: ஏன், எவ்வளவு பாட்டுகள் இருக்கு பாடணும்?
4: பாடலை
5: மறத்து இன்ப சோலையில் நபின்னாதரே
4: அப்படி படிச்சாலும் காலம் வச்சு மிதிக்கத்தான்
5: மிதிக்கத்தானே.
4: இதுக்கு தண்ணி குடிக்க வச்சிக்கானோ அமுக்க வச்சிக்கானோ தண்ணி,
5: அது ரெண்டும் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து இருக்குது. விளங்குதா? குடிக்கிறதுக்கும் இருக்குது, அமுக்குறதுக்கும் இருக்குது. சரி, இப்ப நீ சொல்லு என்ன பிளான். நீ இப்ப இந்த வீடு தேடி வந்துருக்க.
4: சரியான ஒரு நிலைமை. நான் நிறைய பேரோட பல விரையில
5: மணிக்கூட கட்டி இருக்கிறேன்.
4: மருமாவல் மருமாவல்
5: என்னடா இதெல்லாம் தாராளமயமா
4: எனக்கு தேவையில்லாத
5: ஒரு பிரச்சனையை உருவாக்க பாத்திமா என்னோட வந்து ஏன் அவரை முடிச்ச நீங்க கதை கேட்க, இது தேவையா?
4: இதுக்கு இடையில எப்படியும் பாத்திமா வரத்தான் செய்வா. இவ்வளவு முதல் ஒழிக்கோங்க.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: பாத்திமாவோட இவனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன், தப்பான கனெக்ஷன் ஆகாது நம்பேதாவே, தார நம்புரு. பாருங்க இந்த உலகத்துல பாருங்க எவ்வளவு பிரச்சனை, முதலமைச்சர் வந்து அவட குட்டிய கூட்டி வாராருத்தானே, அந்த மாதிரி பிரச்சனை ஈகும். ஈந்தாலும் அபிலாஷ் என்ற பொண்டாடி அப்படி ஈக மாட்டார்.
2: உலகத்திலேயே தஞ்சை பொண்டாட்டிய கேவலமா வேற விதமா கதைக்கிறவன் சொர்ணகட்ட சோம்போரி நாய்.
1: அவன் எப்படி நாய் வந்துடும் இல்லையா?
2: உன்னை சொல்ல மாட்டேன், ஒரு நாளும் உன்னை சொல்ல மாட்டேன். அதாவது நாய் கூட இவ்வளவு நன்றியான மிருகம் விளங்குதா? சோம்போறு என்றது என்ன? தானே குலைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும்.
1: சும்மா குலைக்காதே காரணத்தோடு தான் குலைக்கும்.
2: அது அது இயல்பு தானியடா.
1: இல்ல நானா இவனு அதுல ஒரு தத்துவத்தை வைப்பானு. நாய் வாழ நிவுத்த, நீ நிவுத்த போறாய்.
2: இல்லையே நாய்க்கு இப்ப வெட்டிடுறாங்களே வாலி.
1: இல்லையா நானா?
2: அது ஏன் நிமிடம் வெட்டிடுறாங்களே?
1: தேவையில்ல தேவையில்ல.
2: இல்ல இப்ப உஞ்சு உஞ்சுன்னா வாழ வாழ ஆட்டுது, அது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது. இப்ப அதை வெட்டி விட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: நீ தானினா
2: என்னை அதாவது வந்து நீ முன்னுக்கு வாரன்னு சொல்லி சொன்னா பின்னுக்கு பலர் இருக்க வேண்டும்,
1: அவனை தள்ளிவிடணும்.
2: இல்ல இல்ல இல்ல, அதாவது வந்து நாங்க புஷ் பண்ண புஷ் பண்ண நீ முன்னுக்கு போகலாமடா. உலகத்துல எத்தனையோ விஷயத்த பாக்குற, 11 பேர் விளையாடினா தானே அந்த போல் முன்னுக்கு
1: போன.
2: அதே மாதிரி கிரிக்கெட்ல ஒருத்தன் போடுறான், ஒருத்தன் ஓங்கி அடிக்கிறான், வெளியில போகுது. அதே மாதிரி எத்தனையோ எலெக்ஷன் நடக்குது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து புஷ் பண்ணி வெளியில வராங்க. அதே மாதிரி உண்ட புஷ்ஷிங்ல நீ வரையலாம், எங்கட புஷ்ஷிங்ல நீ வரலாம்.
1: இதெல்லாம் சென்னிங்க நடுவுல ஒரு நடுவர் இருக்கான், அவன் கல்யாணம் எந்தாலும் கதை காலியே. நான்
2: அப்படித்தானே, நடுவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சரியான குழாம் ஒன்று இருக்குதேடா, ஒரு நிலைப்பாட்டுல ஒரு முடிவு இல்லையே, அதுக்காக வேண்டியதான இப்ப தேட்டம் பேரையும் வச்சுக்கிறாங்க.
1: அதுலயும் கல்ல வேலை
2: பண்ணலாம் தானே, அவுட் இல்ல அவுட்டா? அது உண்ட பொறுப்பு. நீ உடனே எதே அப்பீல் பண்ணாம இது நடந்திருக்கும், அதுதான் முடிவு. இனி இதை பத்தி கேட்சி வேலை இல்லை என்று சொல்லி எழுப்பி ஓடினேன்.
1: அப்பீல் பண்ண போயிட்டு இருக்கிற அப்பீல் ரெண்டோ மூணு தான் அப்பீல் ஈகினான், அதுவும் இல்லாம போட்டு பயத்துல பண்ணாம இப்பான்.
2: அது வந்து உனக்கு அப்படி மூணு அப்பீல் வராதே, உனக்கு வர்றது ஒருக்கா ரெண்டு தரம் தான். அது வரைக்கும் நீ நின்று அந்த விஷயத்த முடிச்சிட்டு போவேன்.

0: உற்பத்தியாளர் சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கம்பஹா மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசல்களை அபிவிருத்தி செய்வதற்காக 10 மில்லியன் ரூபாய் அரசு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. 42வது தேசிய மீலாது நபி அரச விழாவை முன்னிட்டு இந்த திட்டம் செயற்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மதஸ்தலங்களை பலப்படுத்தி நல்லிணக்கம் மிக்க எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. பௌத்த சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சகமும் இஸ்லாமிய சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் துறையும் இதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. இதற்கிடையில் 42வது தேசிய மீலாது நபி அரச விழாவை முன்னிட்டு வெல்கம் டு அவர் மொஸ்க் என்ற நல்லிணக்க திட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் ஏனைய மதஸ்தலங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளும் முஸ்லிம் பள்ளிவாசல்களில் உள்விட்டு கலாச்சாரம் வரலாறு மற்றும் மத வழிபாடுகளை நேரில் பார்வையிடும் வாய்ப்பு கிடைக்கப்பெற உள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஜப்பானின் டோக்கியோ தலைநகர் உட்பட கிழக்கு காண்டோ பிராந்தியத்தின் ஜப்பானின் நேரப்படி அதிகாலை 2 மணி அளவில் 5.9 மெட்ரிக் யூனிட் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக ஜப்பானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெற்கு இபாராக்கி மாகாணத்தை மையமாக கொண்டு பூமிக்கு அடியில் 70 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உருவாகியுள்ளதுடன் இதற்காக சுனாமி அச்சுறுத்தல் எதுவும் ஏற்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இப்போது அடுத்த மணித்தியால செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
0: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: இலங்கை மணி திருநாட்டின் சிறப்புமிக்க தலங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முருக தலங்கள் பற்றி நாங்கள் நோக்குகிற போது சிறப்புமிக்க முருக தலங்கள் இலங்கை மணி திருநாட்டிலே சிறப்பாக முருக வழிபாடு என்பது இலங்கை மண்ணில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுவிலே மண்டூர் மௌனபூசையேற்ற கண்டுதனாக கந்த கடவுள் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அதுபோல தொண்டைமனாறு செல்வ சன்னதி ஆலயத்திலே தொண்டர்கள் துதி செய்யும் அற்புத கடவுளாக எங்கள் செல்வ சன்னதி வடிவேலன் அமர்ந்திருக்கிறார். அதுபோல நல்லூரிலே அலங்கார கந்தனாக நல்லூர் கந்தசுவாமி பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிறப்புமிக்க மாவட்டபுரத்திலே மாருதா பூர்வீக வள்ளி அமைத்த ஒரு திருத்தலமாக அபிஷேக கந்தனாக மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயம் அமைந்திருக்கிறது. அதேபோல அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுகின்ற அந்த கதிர்காமம் கதிர்காமம் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் செப்புகிறார் திருப்புகளிலே, அந்த கதிரமலை கந்தனும் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே அமைந்திருக்கின்ற முருக தலங்களாக சிறப்பிக்கப்படுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 076-7676-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: இவன பொய்த்தான்வல்ல ஒசக்கிந்து போட்டான்வல்ல எதா சென்னாலும் திருப்பி எனக்கு அடிக்கிறான். என்ன பண்றே? எல்லா விதமான முயற்சியும் நான் எடுத்து பார்த்தேன், ஒன்று சேரமா இல்ல. திருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். என்ன பாக்குறான் தான், டிவி பாக்குறான், அது இது பாக்குறான், உலகத்துல நடக்கிற அநியாயம் பாக்குறான் தானே, திருந்துவான்னு நம்புறேன். இந்த முறையாவது கடைசியா பண்ணி பாப்பம். பண்ணத்தானே ஒண்ணு அபிலாஷன், நூறு கல் அடிக்க ஒரு கல்.
2: பேரையே நீ சொல்லிக் கொண்டிருக்கிற.
1: இல்ல நான் அப்படி ஆயி போச்சேன், என் பேரையும் எனக்கு மறந்து போகுது. நானா
2: இன்னைக்கு வந்து ஒருத்தன் பேர் அவனே சொல்லாத ஒரு நிலைமையிலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீ மட்டும் தானே உண்ட பேரையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்ப.
1: இந்த விதி, இந்த கர்மம், என்னோட சேர்ந்தவன் சேர்ந்த அநியாயம்.
2: நீ என்ன கொழும்புல இருந்து எலெக்ஷன்ல நின்றனியா?
1: அபிலாஷனுக்கு ஒரு நல்ல வேலை செஞ்சு குடும்பம் இதுவரைக்கும் நாங்க பூச்சிகளுக்கு அது இது பாவம் செஞ்சா அபிலாஷனுக்கு ஒன்று செஞ்சு அப்படின்னு சொல்லி நினைப்பு ஈக்கே. நான்
2: எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த மனசுல இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு உனக்கு ஓபனா ஒரு விஷயத்தை சொல்றதா இருக்கிறேன்.
1: என்ன விஷயம்?
2: அத நீ வந்து இந்த கேலிக்கு கிண்டலுக்கு நக்கலுக்கு நையாண்டிக்கு எடுக்கப்படாது.
1: எடுக்க மாட்டேன், ஒரு நாள் எடுக்க மாட்டேன்.
2: நான் எந்த விதமான வியாபாரத்தையும் செய்கிறது இல்ல. நான் இனி அனுபவிக்கணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன். உழைப்பு எனக்கு தேவையில்லை, இருக்கிறத சிறப்புடன் வாழ வேண்டும்.
1: உழைப்பு தேவையில சந்தோஷமா இருக்க எப்படி எப்படி அது
2: அது உன்னால முடியும்?
1: ஏலாவினா எங்க அருணாக்கோட்டையில இருந்து இல்லாம இருக்கேன்.
2: நானா சொல்றாங்க நடுக்கடல் இல்ல இறங்கி கடல முடியும், என்ன பண்றது?
1: நடுக்கடல் இல்ல கப்பல இறங்கி தொழிலுமா? நானா
2: அதே மாதிரி நீ சொல்ற விஷயம் முடியாத விஷயம். நீ சொல்ற விஷயமும் மேலாத விஷயம் விட்டுரு.
1: கப்பல் மாய் நீங்க ஈக்க போகல, நான் தள்ளணும்னு கேக்குறேன்.
2: எப்படி நம்பிக்கை தும்பிக்கைன்னு பழையபடி என்னோட வந்து சேர்றேன். என்ன என்ன என்ன
1: கடல நிக்க
2: டைட்டானிக் கப்பல் செண்டா பிரண்டு ரெண்டா பிரிஞ்சு பிரண்டு விழுந்துச்சா இல்லையா கேள்விப்பட்டேன்.
1: இங்க பிரி அது வந்து
2: அதே மாதிரி என்ன நினைச்சு போடு, நீ உண்ட வேலையை பேரப்பா.
1: தண்ணில விழுந்தவன் தண்ணியாலே தான் வெளியே வரணும்னு சொல்லிக்கானு நானா.
2: ஓ அதுக்காக வேண்டி இப்ப என்னால நீ திருப்பி
1: வெளியே உங்களோட ஈந்தனா உங்களை மாதிரியே
2: ஏதோ நான் உன்னை விழுத்தின மாதிரியும் ஏதோ என்னால நீ சீரழிஞ்ச மாதிரியும் என்னட்ட வந்து ஏதோ தர்மதான கேக்குற மாதிரியும் என்ன விளக்கத்துல நீ வார?
1: நீங்க ஒரு பெஞ்ச் கால்ல போகல, நான் ஆட்டோல சரி போனா தானே முகுலுகுமார் வாதி.
2: நீ நடந்துதான் வரணும். உனக்கு மோட்டர் மாதிரி ஒரு யந்திரமே வேலை செய்யப்படாது. நீ என்ன சொன்ன உண்டு உழைப்புல இருக்கிறவன், நீ வந்து வேர்வை சிந்து நடக்கிறவன். அதனால நீ செருப்பம் போடாம நடக்கணும்னா நான் விரும்புறேன். நீ ஆரோக்கியமா இந்த உலகத்துல வாழ வேண்டும்.
1: கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. நான் ஆரோக்கியமும் இல்ல, ஒன்றும் இல்லாம கிளினிக் கார்டு

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: தெரியாம கிளினிக் கார்டுன்னு சொன்னேன், அங்க குடுக்கற மருந்த கொண்டான்னு சொல்லி அதை பாமிச்சல
2: முதல்வன்.

0: திருபடை வீடு கொண்ட திருமுருக.
1: முருகா முருகாண்டு பேசக்கொள்ள ஏதோ ஒன்று கடவுள் மூலமா செய்ய போறீ என்று மட்டும் விளங்குது. நீங்க கடவுளுக்கு
0: கொண்டதில்லை குமரனுக்கு கொண்டாட்டம் அத மாதிரி இப்ப இந்த இடமும் முருக வழிபாடாதான் இருக்கு. தமிழருக்கு முக்கியமான மாசம்
1: இந்த மாசம் தானே இது.
0: இந்த மாசமா என்ன மாசம் தெரியாம இருக்கிற ஆடி போய் ஆவணி வந்தாச்சு.
1: ஆடி பெய்த ஆவணி அண்ணன் ஆடி மாசத்துல ஒண்ணு செஞ்சு ஆடி போன்னு சொல்ற உண்மையான
0: அதுதான் நீ ஆடிக்கொண்டுதானே நிக்கிற. இனியாவது ஆவணியில நல்ல நிலைமை நடக்க வேணும்னு சொல்லி ஆவணன்னு நிக்காம நல்ல கருத்து செயல்படு.
1: சரியான இடத்துக்கு வந்து நீ ஆவணியில உங்கள மூலமா தான் நான் நல்லவனா வருவேன்.
0: அலங்காரா ஆறுமுகா முருகா நல்லூர் கந்தனுக்கு இப்ப வந்து திருவிழா நடந்து கொண்டிருக்கு.
1: ஓ அது தெரியும், உலக பூரா தெரிஞ்ச விஷயம் தான்.
0: ஒரு ரூபா அரிச்சினைக்கு இவ்வளவு தூரம் மக்கள் போய் அங்க அரிச்சினை செய்வாங்க உனக்கு தெரியாதானே?
1: கேள்விப்பட்டீங்க தெரியும். என்னன்னா
0: நூறு ரூபாய்க்கு அரிச்சினை தானடா, 150 ரூபாய்க்கு காளாஞ்சி அரிச்சினை, 50 ரூபாய்க்கு அரிச்சினை சொல்லி பொதுவா எங்கட கோயில்கள்
1: இருக்கு.
0: ஆனா நல்லூர் கந்தன்ல மட்டும்தான் 1 ரூபாய்க்கு அரிச்சினை.
1: அது எப்படி நானா?
0: ஏனென்னா வெளியில லட்சக்கணக்கில் இருக்கிற கடையல்ன்றது இப்ப ஒரு கருத்து இருக்குது. ஆனா கோயில் சிறப்பா தான் இருக்கு. கோயில பக்தி மயமா எல்லா இருந்தா போய் கும்பிட போறாங்க. அதுல ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன் ஓட்டோ பெரிய நாலு சில்லு வாகனத்துல ஓடுறவன் அப்படின்னு சொல்லி
1: இல்ல
0: நீ நான் வேறுபாடு
1: கிடையாது.
0: அங்க எம்மதமும் செம்மதம்ன்ற மாதிரி எம்பெருமானை தரிசிக்க போறவனுக்கு தனி இடம் உண்டு.
1: மதத்தால வேறுபட்டாலும் இனத்தால நாங்க எல்லாம் உண்டு அப்படின்னு
0: சொல்ல கோயில சுத்தி திரச்சியிலான எல்லாத்தையும் மூடி ஒரு ஒரே தியானத்தோட வந்து எம்பெருமான் ஆறுமுக பெருமான கும்பிடு சொல்லி எல்லாரையும் கும்பிட்டு இருக்கிறேன்.
1: கும்பிட போகல, எங்களுக்கும் சேர்த்து கும்பிடுங்க. நான் அபிலாஷன் நல்லா இருக்கணும்.
0: நாங்கள் கும்பிட்டு தனியிட எந்த வேலையும் செய்கிறது அபிலாஷன். அதனால உனக்கு நல்ல எதிர்காலத்தை எம்பெருமான் முருகன் வழிவகைக்க போறான் நீ ஒன்றுக்கு யோசிக்காத.
1: இதுல போய் செல்ல மாட்டான், இதுல போய் செல்ல மாட்டான் கடவுள் விஷயத்துல. அபிலாஷன் நீ நல்லூர்ல கடவுள் போடுறாய்
0: அதுக்கு.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: சரியான இடத்துக்கு வந்துட்டான். நல்லூர் பக்கத்துல சின்ன ஒரு கச்சாங்க கடையை போட சொல்லி இவருக்கு சொல்லி இவங்கிட்டாலே காசை எடுத்து கடவுளை வித்து கடவுள்கிட்ட நாங்க அவருக்கு உண்டியல கொஞ்சம் காசை போட்டு கடவுள் எல்லாம் உண்டுத்தானு முன்னேறி அதே கோவில் வாசல்ல.

0: கடவுள்
1: நீங்க படிக்கல எங்களுக்கு எல்லாம் கடவுள்
0: ஒண்ணு தான்
1: நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் யார் கடவுளே அந்த நல்ல ஒரு கடவுளே எல்லாத்துக்கும்
0: சென்னதியான திருவிழா நடக்குது இங்கே முருகனுக்கு இருக்கு தெல்லிப்பள்ளையில நடக்கு எல்லாரும் அதாவது வந்து பக்தி மனமா இருக்கடா.
1: இப்ப நானும் நீங்க அந்த எங்கட நோம்பு பிடிக்கிறமா ஏதாவது விரதம் அப்படி பிடிச்சிருக்கா
0: என்னாலும் நாங்க விரதம் தானே
1: அப்ப நீ செய்ய மாட்டேன்
0: இல்ல விளங்கியில
1: அப்ப நீங்க பக்தியா தாய்ப்பீங்க.

0: ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் வந்து போறாங்க தெரியுமா? ஒருத்தன் ஒரு ரூபாய் எரிஞ்சிட்டு போறா இவ்வளவு ஆச்சு.
1: நாங்க வந்து பேர் விழுத்தாலே
0: பெரிய வெள்ளத்தட்ட வச்சு இதன் வாசல்ல
1: என்ன நானா
0: என்ன
1: விளங்கலை நிறைய காணி வலிக்கு தானே அதுல ஒரே இடத்துல எனக்கு சின்ன கச்சாங்கடை போட சான்ஸ் உண்டு.
0: ஐயோ இதுதானடா நீ டக்குனு விஷயத்துக்கு எங்க போனாலும் உண்டை விஷயத்துல சரியா நிக்கிறவர் அங்கதான் நீ இருக்கிற விளங்குது. அரே மச்சான் நீ போடணும் கச்சான். அந்த கச்சான்ல வந்து நீ ஒரு பெரிய மாளிகையை கட்டக்கூடிய ஒரு நிலைமையிலதான் இன்னைக்கு நல்லூர் வளாகம் இருக்குது. விளங்குது
1: கேள்விப்பட்டேன்.
0: எல்லாருமே கச்சான் கடையும் அந்த கடையும் இந்த கடையும் போடுறதுக்கு சாதாரணமா கொஞ்சம் காசான் கேக்குறாங்க. ஒரு நாலடிக்கு நாலடி வந்து 4 லட்சம்,
1: 4 அடிக்கு 4 அடி, 4 அடிக்கு
0: 6 அடி வந்து 6 லட்சம், 10 அடிக்கு 10 அடி வந்து 13 லட்சம், 40க்கு 40 27 லட்சம், 50க்கு 40 வந்து 38 லட்சம். இப்படி ஒவ்வொரு லட்சத்துல இருக்குதாடா. 25 நாள் திருவிழா, ஆனா கடைசி 5 நாள் தான் உண்மையில போற லெவல்.
1: என்னத்துக்கு
0: காசு கட்டவே

0: கல்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தன்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
4: கூலி தாரணிசில் எடுத்து சம்பாரிச்சு ஒரு கேம் உண்டு அடிக்கணும். நல்லூர் முருகா கண்ணத்துல அப்பா நானா
5: சொல்லு சொல்லு சொல்லு
4: நானா அந்த நான் சின்ன கருத்தொன்று செஞ்சிட்டேன்.
5: கருத்தெல்லாம் கொண்டு தள்ளி கொண்டு அங்க கொண்டு விட்டுருவாங்க. தெரியும் தானே கருத்தை தின்னவேலி சந்தைக்கும் காலம் கருத்தை நிக்கோ.
4: உங்களோட வீடு அங்க தானே உங்களோட வீட்டு வாசல் வைக்கிறது தானே
5: அபிலாஷன். நீ இப்ப வந்து நிக்கிறது வந்து தெரியும் தானே வீரகாளி அம்மன் கோயிலுக்கு அந்த இடத்துல இடாப்ப சும்மா கருத்தியில எல்லாம் வச்சு விக்கிறதுக்கு எல்லாம் இல்ல. இந்த லேண்ட் 4 அடி 4 அடிக்கு 4 லட்சம் ரூபாய் நீ கொடுக்க போற. அதுல 3 வட்டி மாதிரி இதுல நீ கச்சான் வச்சு விக்கலாம். நிறைய பேர் வந்து அள்ளுவாங்க கச்சான்.
4: கச்சாம் வித்து 4 லட்சத்தை எப்படின்னா நான் சம்பாதிக்கிறேன்.
5: என்ன கதை கிடைக்கிற கால்நடையில வாடுறவங்க 4 பேர் வந்து ஒரு சுண்டு கச்சான் விக்கிறது 150 ரூபா. எத்தனை சுண்டு விக்கும் தெரியுமா உனக்கு? அது கச்சானோட எத்தனை விஷயங்களை பாக்கலாம் அதுல இருந்து. கனபேர் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு அதுல இருந்து குடுக்கறது நீ வேறையா காசு எடு.
4: சரி நான் நீங்க அது எனக்கு உங்களோட இதை பாவிச்சு உங்களோட காணி தானே சும்மா 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு எடுக்கிறாவா?
5: 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு உனக்கு அங்க வந்து ஊதுபத்தி நின்று விக்கிறவனு கூட நாங்க 5000 ரூபா வாங்குறோம். ரோட்டோட நடந்து நடந்து விக்கிறேன்டா 5000 ரூபா கொடுக்கத்தான் வேணும். வெளியில கடை கொடுப்போம்.
4: பாவம் இல்லையா? நானா
5: அடே என்ன பாவ புண்ணியம் பாக்கி இருக்கடாப்பா. இது வந்து வியாபாரத்துக்கு வெளியில இவ்வளவு தூரம் விஷயம் இருக்குது. நாங்க உள்ளுக்கிறத பத்தி யோசிக்கலையே. நாங்க உங்களை விளக்கு டைம் போட சொல்லி சொல்லலையே. நீங்க தாடி வரீங்க நீங்களே குடுக்குறீங்க அவ்வளவுதான் விஷயம்.
4: ஒவ்வொருத்தருக்கும்
5: நீயே எடுத்து நீயே செய்யற மாதிரி நீ முடிச்சுக்கோ.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: ஏண்ட அப்பா காது கிளிய பக்தி பாட்டு எல்லாம் படிக்கான், கட்டசீல இப்படி செய்யறான், 150 ரூபா கச்சாம் விற்கிறதுக்கு 4 லட்சம் கொடுக்குற நல்லூர் கடவுளே, நீங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, நீங்க இந்த தப்பு செய்யாம இருப்பீங்க. இப்ப நம்ம ஆக்கள் சேராருக்கும் யோசிச்சு பாருங்க, கச்சானை வித்து 4 லட்சத்தை அதுல வேற வரிகிரி சொரிந்தீங்க, அது நல்ல இல்லை தானே ஸ்ரீதேவி. இப்ப நம்ம ஆக்கள் அடக்கி போட்டு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. எல்லோருக்கும் பொதுவா ஈகிற கடவுள் தாரு நீங்க நல்லூர்னு சொன்னா சும்மாவா? ஈந்தாலும் நீங்க கண்ணை துறப்பீங்க, மயில் மேலே ஏறி வந்து அபிலாஷின் கஷ்டத்தை தீப்பீங்க. பாப்பம் இவரை முண்டு அமைச்சு விடுவோம், செல்ல போக்குல விலவில்லைன்னு சொல்ல சொல்லையா வேட்டி உடுத்துவாரா, நானா பாக்க நாதோசரம் வித்துவா மாறி நான். நீங்க
2: இந்த இடத்துக்கு வந்து இப்படித்தான் இருக்கேன் நம்ம உன்ன மாதிரி இருக்கே இல்லாது, அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மாதிரி இருந்தால்தான் இங்க வாழல.
1: நீங்க கடவுளுக்கு எல்லாம் பயம் இல்லையா? நான்
2: இப்ப பாரு, உனக்கு இந்த இடத்த தந்துட்டேன், நீ இப்ப வந்து வியாபாரத்தை பார்க்க போற, இத்தனை இடங்களை இப்ப கொடுத்துருக்குது, அவன் அவன் சின்ன சின்ன இடங்களுக்கு நான் இவ்வளவு ஆசை எடுக்கிறேன் தெரியுமா? உனக்கு சரி, உனக்கு சீப்பா தந்துட்டேன் நான்.
1: இவ்வளவு சீப் நான்
2: 45 லட்சத்தை
1: கூட்டாளி இந்த சீசன் கடவுள காலம் அப்படி கொஞ்சம்
2: இப்போ உனக்கு கஷ்டம் சொல்லி சொன்னா நீ ஒரே ஒரு வழி செய்யலாம், நீ இப்பவே அந்த இடத்தை நீ இன்னொரு பாட்டுக்கு மாத்தி விஷயம் முடிஞ்சது. உனக்கு கஷ்டம்
1: கொடுக்கறதுக்கு
2: நீ செருப்பும்
1: பாக்கியலுமே மாறகி முன்னு தடிக்கணும் சுவர் தங்கியும்.

சொந்தங்களில் இருக்கும் சந்தோஷமான இனிமையான வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் உங்கள் சொந்தம் வசந்தத்தின் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக. நீர் இப்போது 12 மணி 1 நிமிடம்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய திருவிழாக்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டால் பருத்தத்துறை யாழ்ப்பாணத்தை இணைக்கின்ற பெரும் போக்குவரத்து வீதி நெரிசல்களினாலே அந்த பாதைகள் பூட்டப்பட்டிருக்கும். நடந்து அடியார்கள் பாதடிகளின்றி ஆலயத்தை சென்றடைகின்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஏனெனில் ஆலய வளாகத்திலே பாதணிகளோடு நடமாடுவது முற்றிலும் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதிகாலை பொழுதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அருமையான காட்சி நித்தமும் நல்லூருக்கு செல்பவர்களுக்கு தெரியும். திருப்பள்ளி எழுச்சி பூஜை இடம்பெறுகிற வேளை அங்கே சிறப்பாக ஒரு நல்லூரிலே இந்த திருவிழா காலங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியது அங்க பிரசனம் செய்கின்ற அடியவர்களை, ஆணடியவர்களை நிறை நிறையாக காலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அங்க பிரதட்சணம் செய்கிற பெரும் பெரும் நிறைய பக்தர்களை நாங்கள் இந்த நல்லூரிலே தான் கண்டுகொள்ள முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் இந்த ஆலயத்திலும் நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாங்களாக குழுமமாக வருகை தந்து அந்த நல்லூர் ஆலயத்தினுடைய அந்த மண் விண்மண பரப்பிலே அங்க பிரதட்சணம் செய்கிற ஒரு காட்சி ஒரு தனித்துவமான காட்சியாக இருக்கிறது. எனவே முருகனுக்கு அரோகரா, நல்லூர் கந்தனுக்கு அரோகரா என்று காலை பொழுதிலே பக்திமயமான ஒரு சூழலை நல்லூர் ஆலய சூழலிலே நாங்கள் கண்டு கழித்து ஆனந்தம் கொள்வது நல்லூருக்குத்தான் ஒரு தனித்துவமானது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு
4: 13. என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

டைம்ஸ் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான அழகான பாடலோடு சந்தோஷமாக இன்றைய வசனத்தை என் சுவாச காற்று நிகழ்ச்சியை நாங்களும் இனிமையாக ஆரம்பித்திருக்கிறோம். இதே போல இனிமையான காதல் பாடல்கள் தொடர்ந்தும் 3 மணி வரை ஒலிக்க தயாரா இருக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக. எனவே நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளணும், பாடல்கள் விரும்பி கேட்கணும், வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா சொந்தங்களே? அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் நீங்க வரலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0122-1125-0012 or 0122-1125-111 நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அதே போல அழைப்பின் மூலமாக இணைந்து கொள்ள முடியாத சொந்தங்கள் எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம்.

0: ஜெயம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் 12:16. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: சரி, ஓகே. ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊருக்கு போறீங்க? கொழும்புலதான் இருக்கிறேன்.
0: கொழும்புலதான் இருக்கீங்க? கொழும்புல எங்க இருக்கீங்க? சரி, ஓகே. வேலை நிமித்தமா இங்க வந்திருக்கீங்க அப்படியா?
1: வந்து இங்கதான் இருக்கிறேன் ரொம்ப காலமா.
0: அப்படியா? எவ்வளவு காலமா இருக்கிறீங்க இங்க? பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக நாங்க பாடல் கேட்கலாம்? சரி, அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து வஸ்தத்தோடு இணைந்திருங்க, சரியா? சரி, ஓகே. தொடர்ந்து வஸ்தத்தோடு இணைந்திருங்க. இதே போல சொந்தங்களை நீங்களும் நிகழ்ச்சிகளை பயன்படுத்தலாம். 0112 1 அல்லது 0112 1 11 கால் பண்ணுங்க. அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் அனுசரணை.
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
7: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: சரி, ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது பாத்தீங்கன்னு சொன்னா, பூவேலி திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒழித்து ஓய்ந்த நேரம் 12:30 ஆகின்றது. வசத்தில் சந்தோஷமாக இன் சுவாச காற்றி நிகழ்ச்சி ஓடிந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களோடு அடுத்து நிசாம் இணைந்திருக்கிறார் பேசுறதுக்காக. வணக்கம் நிசாம்.
1: வணக்கம் வணக்கம் ருத்தீனக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு லீவ், வீட்டுல இருந்து கூலா பாடல் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அப்படித்தானே?
1: இனிவரும்
0: காலங்களையும் வந்து உங்க பிசினஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தொடரட்டும். சரியா? பாடல் யாருக்காக கேட்கலாம் நாங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும், வசந்தம் அனைவருக்காகவும்.
0: ஓகே,
1: கேப்போம் அக்கா.
0: சரி, அனைவருக்காகவும் பாடல் தயாரா இருக்கு நிசாம். ரொம்ப ரொம்ப நன்றி, தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க. சரியா?
1: நன்றி, பாய்.

0: ஆறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: திரை உலகின் நட்சத்திரம் Star of the day. Star of the day.
4: வஸ்தத்தினின்றி ஸ்டார் ஆஃப் த்ரீ சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார்.

0: நானும் நல்லா இருக்கிறேன். கொஞ்சம் சத்தமா உற்சாகமா பேசலாமே ரவீந்திரன். பேசுறீங்களா?
1: ஆனந்த்
0: பாபு சூப்பரான ஒரு டான்சரும் கூட. என்ன எல்லாமே சிறப்பு. சரி சரி ஓகே. அப்புறம் சொல்லுங்க, எந்த நடிகையை பிடிக்கும்?
1: ஹீரோயின்
0: யாரு பிடிக்கும்? ஆஹா, சரி சரி ஓகே, சந்தோஷம். சொல்லுங்க ரவீந்திரன், பாடல் யாருக்காக கேட்கலாம் அடுத்த பாடல்?
1: என்ன
0: பாடல்? பாடுங்க பாக்கலாம். அழகா ரெண்டு லைன் சூப்பரா இருக்கும். உன்னோட அழைப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்கே
1: ரவீந்திரன்.
0: திரும்பவும் ஒன்ஸ் மோர் பிளீஸ். சரி, ரொம்ப ரொம்ப அழகா பாடுறீங்க, வாழ்த்துக்கு. முடியல. சரி சரி ஓகே, அடுத்த ஒரு அருமையான பாடல் இருக்கு, யாருக்காக டெடிகேட் பண்றீங்கன்னு சொல்லுங்க ரவீந்திரன்.
1: ஓகே, உங்களுடன் அனைத்து அறிவிப்பாளர்களுக்காகவும், கலையகத்திற்காகவும், சொல்லுங்கிறதுக்காகவும், தமிழகத்தில்
0: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு தொடர்ந்து பஸ்தத்தோடு இணைந்திருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான இனிமையான பாடல்

0: அனுசரணை வழங்குவதில் மக்கள் சூடிய கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: ரத்னபுரி அகலியகுட பகுதியில் அமைந்துள்ள கல்பொத்தஹேன குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மீகாவத்த பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் என தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் மேலும் 4 நண்பர்களுடன் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்த பொழுதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக அகலியகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சீனாவின் ஹொனர் ஸ்மார்ட் போன் நிறுவனம் உருவாக்கிய லைட்னிங் என்ற மனித தோற்றத்தை கொண்ட ரோபோ 100 மீட்டர் இலக்கை 9.32 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்துள்ளதாக சீன அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுவரை ஜமேக்காவில் மின்னல் வேக ஓட்டப்பந்தய வீரர் உசைன் போல்ட் 2009 ஆண்டு 100 மீட்டரை 9.58 வினாடிகளில் ஓடிக்கடந்தே மனிதர்களின் உலக சாதனையை பதிவு செய்துள்ளார். இந்த சாதனையை சீனாவின் இந்த ரோபோ 0.26 வினாடிகளில் வித்தியாசத்தில் முறியடைத்துள்ளது. எமது அடுத்த மனத்தியாள செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. மக்கள் சூடிய நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
3: நிமிர்ந்த நடை

நண்பன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்று நேரம் 1:10 என் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சொந்தம் வந்திருக்கிறாங்களா இல்ல? சரி, ஓகே, தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக நிகழ்ச்சிக்கு அழைப்பு ஏற்படுத்தலாம். 0122-1500 அதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக.

0: வாழ்த்துகள். திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்ற நேரம் 1:15 நிமிடம். மின்ஸ்வச காற்றை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? சமைச்சு முடிச்சிட்டீங்களா?
1: சமைச்சு முடிஞ்சிட்டு இருக்கிற காட்சி விட கேட்டாலி வந்திருக்கிறேன்.
0: சரி, எல்லாருமே உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டீங்களா? அப்படியா? சரி சரி, ஓகே. அருள்மொழி, அப்புறம் சொல்லுங்க, நிகழ்ச்சியில இடம்பெற்ற பாடல்கள் பிடிச்சிருந்துச்சா?
1: எல்லா பாடம் பிடிச்சிருக்கு. இந்த பாட்டு தான் கண்டன் சீத படத்துல இருந்து ஜாதித்த பூவுக்கு கிச்சு கிச்சு முக்கியதோ
0: சரி, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒருமையான பாடல் தயாரா இருக்கு, யாருக்காக சொல்லுங்க?
1: உங்களுக்காக நந்தபுரமா தோகன ரெண்டி குளஞ்சி ராணியக்கா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்தராஜன் பாலகிருஷ்ணம் அம்மா முந்தாஸ்கோதம் அர்த்தம் சவுந்தராக்கா மேகலா கலா குமுதினி விஜிதா சரோசினி சரீபா ரகுமா ஸ்ரீபுருவனா வடிவேலண்ணா மாதள நெனீசா ஸ்ரீபுருவனா வடிவேலண்ணா அந்த விஸ்வநாத நீதரண்ணா அப்துல் மஜீத் சாயங்குமார் வசந்தகுமார் மொஹதி பாடவசின தம்பி இங்கிரிய ரவி அடவட்டி செந்தில் அலசுந்தரமண்ணா மன்சூர் வாசனா கேலண்டா எல்லாருக்கான்
0: தாங்க. லிஸ்ட கொஞ்சம் செக் பண்ணுங்க, வேற யாரையும் பேரை மிஸ் பண்ணிட்டீங்களான்னு. இல்லதானே?
1: எல்லாருக்கான்.
0: சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி அருள்மொழி, நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகத்தலங்கள் வரிசையில் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகா பெரும் திருவிழா ஆரம்பமாகி இருக்கிறது. நல்லூர் கந்தனை நாடாத மனமும் உண்டோ, அவன் திருவருளை தேடாத உயிர்களும் உண்டோ, அந்த அளவுக்கு அருள் மனம் பரப்பும் அற்புத கந்தனாம் நல்லூர் அலங்கார கந்தன். இந்த ஆலயம் இலங்கைமணி திருநாட்டின் வடபால் யாழ்ப்பாணத்தின் மாநகரிலே இருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பாலே தொலைவிலே நல்லூர் மாநகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தலம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயம். இவ்வாலயத்தினுடைய மூலமூர்த்தியாக முருகனுடைய அருவுருவ திருமேனியாக நின்று பேசுகின்ற தங்கவேல் அவன் பெருங்கருணையை பறைசாற்றி நிற்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் மகோற்சவ பெருவிழா 25 நாட்கள் பெரும் திருவிழாவாக, உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
4: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
5: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
6: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
4: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
5: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
7: அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அதன்று செல்
8: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.

0: வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் that you want to listen to.

0: வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்காக பெற்றோர் அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 1:33. இந்த நேரம் மழைப்பில் பனாவத்தையிலிருந்து சரோஜினி. வணக்கம்.
1: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க சரோஜினி?
1: நல்ல சுகமா இருக்கேன் மேடம். ஓ, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: அப்படியா,
0: சரி, கொடுத்து வைத்த மாமியார் நீங்க. சரி, ஓகே, அப்புறம் சொல்லுங்க, அடுத்து யாருக்காக பாடல் கேட்கலாம் சரோஜினி?
1: கொழும்பு பதினாறு மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, அருள்மொழி, ராஜலட்சுமி, சின்னையா மகாதேவன், ஆத்தா விஸ்வநாதன், சோமஸ்ரீ. அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கும் மேடம் இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து மேடம்.
0: சொல்லுங்க, யாருக்கு பர்த்டே?
1: பனாவத்த இலக்கம் ஒன்றுல ரோஜர் ஸ்ரீமலேஸ்வரி தம்பதிகளின் செல்வ புதல்வன் வினோத் தமது 27வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. எங்கள் குடும்ப சார்பிலும் சத்யா, ரமேஷ், கோகிலவாணி, சத்யா ஆகியோரும் வாழ்த்துகிறார்கள்.
0: சரி, நாங்களும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவருக்கு சந்தோஷமாக வசந்தத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா?
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: சரோஜினி, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்க நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல்.

0: ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பான் சிமெண்ட் விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு
4: 13.
0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
5: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார்.

0: சுற்றுலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாராயண் பீட்டையில இருந்து இணைந்திருக்கிறார். இந்த நேரம் வந்து சப்ரினா ஃபுட்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார். ரமணன் இணைந்திருக்கிறார். அன்பார்ந்த உறவுகள் எல்லோருக்காகவும் அடுத்த பாடலை டெடிகேட் பண்றேன்னு சொல்லி இருக்கிறார். நசூர் இணைந்திருக்கிறாரு. கென்யால இருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாராம். அதே போல வந்து எங்களோட ஆகாஷ் இணைந்திருக்கிறார் கரோலினால இருந்து. உறவுகளுக்காக பாடல் பேபி கேட்டு அனைவருக்காகவும் நான் அவன் இல்லை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் அடுத்து.

0: மக்களுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: களுவாஞ்சிக்குடி கல்முனை பிரதான வீதியில் கோட்டை கல்லாறு கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு அருகில் களுவாஞ்சிக்குடியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை கடப்பதற்காக வீதியோரத்தில் நின்ற சிறுவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய சிறுவன் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நால்வர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. கோட்டை கல்லாரைச் சேர்ந்த 17 வயதுடைய ஜெகநாதன் கிஷோர் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும் நாசா விண்வெளி வீரர் டான் பேட்ரிட் பூமிக்கு மேலே உருவாகிய ஒரு அபூர்வ இயற்கை நிகழ்வை படம் பிடித்து வெளியிட்டுள்ளார். அடர்ந்த மேகங்களுக்கு இடையே பிரகாசமாக ஒளிரும் ஊதா நிற மின்னலின் வியப்பூட்டும் காட்சியை அவர் விண்வெளியிலிருந்து படம் பிடித்துள்ளார். சாதாரணமாக விமானத்திலிருந்து பறக்கும் உயரத்தை தாண்டி சுமார் 50,000 அடி உயரத்தில் உருவாகும் இத்தகைய புயல் மேகங்களை விண்வெளியின் சுற்றுப்பாதையிலிருந்து மட்டுமே மிக தெளிவாக காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். எமது அடுத்த மனுத்தியால செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள் சூடிய மகுடமே
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: உத்தமராம் வேல்முருகன் ஓங்கொம்னல் உயர்பதியாம் நல்லூரில் மயில் மீதேறி பக்தியுடன் அடியார்கள் சூழ்ந்தே நிற்க பார் முழுதும் தனதகழல் ஈற்று என்றும் நித்தமொரு வடிவோடு நெஞ்சை அள்ளி நேர் நின்று பொழிகின்ற அருளைக் கண்டார். இத்திசையில் இருந்தாலும் ஓடிவந்து ஏத்துவாராம் அவன் தாளில் இதயம் வைத்தே. ஓங்கார மணி ஓசை செவியிற் பாய ஓடிவிடும் வினையதுவும் ஒன்றாய் சேர்ந்தே அங்காரம் அறுத்தந்த சூரன் தனை அடியவனாய் ஏற்று அருள் செய்வதற்காக நீங்காது உடன் பேரருளை வைத்த நாயகனாம் எங்கள் நல்லை குமரன். அடியவர்கள் மனதில் நின்றாடும் சேவல் கொடியோனை நினைந்து மனம் உருகிவிட்டால் போதுமல்லவா? நல்லூர் கந்த பெருமானை நினைந்துருகினாலே மெய்யார வரம் தருவான் நல்லை குமரனடி, நெஞ்சே அவனை நினைந்து கொள் என்று தேரடி சித்தர்களெல்லாம் புகழ்ந்து பாடி அந்த குமரனை நாமும் நினைந்துருகுகிற இந்த பொழுது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776 76 76 76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

நேருக்கு நேர் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான அழகான பாடலோடு சந்தோஷமாக இந்த மனத்தியலத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நேரம் இப்போது 2:11. இதே போல தொடர்ச்சியாக 3 வரை இனிமையான அருமையான பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாராக விசனத்தின் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்களும் தொடர்ச்சியாக சொந்தங்களே நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். தொடர்ந்து 0112-715-0001 அல்லது 0112-715-111 நீங்களும் கால் பண்ணலாம். அதே போல தொடர்ந்து எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள்.

0: இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசனத்தின் இன்சுவாச காற்றை நிகழ்ச்சிக்கு எடுத்திருக்கிறீங்க சொந்தங்களே. நேரம் இப்போது 2:18. இந்த நேரம் வனிதா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? சரி, ரேடியோ சவுண்ட் நல்லாவே குறைங்க வனிதா. சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: ஊரெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா வெயில்.
0: சரி, நல்ல வெயிலா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க. அடுத்த பாடல யாருக்காக நாங்க கேட்கலாம்? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. பாடல் யாருக்காக சொல்லுங்க வனிதா. ஃபரீதா. சரி, பாடல் யாருக்காக?
1: என் குடும்பத்தாருக்கும்
0: அனைவருக்காகவும் பாடல் கேட்கலாம். ஃபரீதா, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: சரி, சொந்தங்களே, தொடர்ந்தும் அருமையான இனிமையான பாடல்கள் வசனத்தின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியில் ஒழிக்க தயாரா இருக்கு. அடுத்து நாங்க கேட்க போறது மஜ்னு. திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல்.

0: மகள் வினை இம்மாதம் 25 திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0776-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
1: வணக்கம் வசந்தா வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
4: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
7: தோட்கும்

0: கிடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஒழித்து வைத்த பாடல் உல்லாசம் திரைப்படத்திற்காக. நேரம் 2:30 பொது அழைப்பில் ஹனிஃபா, வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரி, எப்படி இருக்கிறீங்க ஹனிஃபா? அடுத்து பாடல் யாருக்காக சொல்லுங்க.
1: இந்நேரம் நிகழ்ச்சி காட்டி கொடுத்து அனைத்து நேரங்களுக்கு அவன்
0: கேட்போம். சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனின் தெய்வீக திருக்காட்சி
1: ஆற்றங்கரை எடுக்குமாறு முகன் அஞ்சேலன்றே அபயம் கூறும் முகன்
0: தோண்டைமாளாறு ஸ்ரீ செல்வ சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
3: தொடர்புகளுக்கு 076-7670-776
4: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
5: புதுமைகளோடு

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார்.

இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசனத்தின் இன்சுவாச காற்றிய நிகழ்ச்சியை கேட்டுக்கிறீங்க சொந்தங்களே. இந்த நேரம் எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அஸ்வின் இணைந்திருக்கிறாரு. அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து தெய்யக்கந்த உரை சேர்ந்த ஐயாத்துறை அவர்கள் வந்து 55வது பிறந்த நாள் வந்து இன்றைய தினம் ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாராம். இவர் வாழ்த்துறாங்க நிரோஷன், சந்தோஷ், அது நேரத்தில் புஷ்பராஜ், மல்லிகா, அபிஷேக், இசக்கி அம்மா, அழகு, மரியாய், விஸ்வநாதன், அதே போல சிங்காரவத்தை ரமணன் குடும்பம், பத்மாதேவி குடும்பம் இணைந்து எல்லோரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பாக அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜகா இணைந்திருக்கிறாரு. கெரவலப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக கெடுத்துருக்கு எங்களோடு வந்து இணைந்திருக்கிறாங்க. கங்காதரன் இணைந்திருக்கிறாரு அன்பான வணக்கங்களோடு. சுஹித் இணைந்திருக்கிறார், உறவுகளுக்காக பாடல் பிபி கேட்டிருக்கிறார். ரமணன் இணைந்திருக்கிறாரு, அன்பு அம்மா அப்பாக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல எங்களோட வந்து கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் பெரிய நீலாவடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அனைவருக்காகவும் அடுத்து ஒழிக்க வருகின்றது 6 திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்.

அரபிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து மிளந்திருக்கலாம் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்தி தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: சத்தியாலய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மொனராகலே அம்பேகமுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் பொழுது கடத்துவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த கஞ்சா தொகையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கிருந்து 1444 கிராம் 180 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சா தொகையின் பெறுமதி சுமார் 7,37,80,000 ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அப்பகுதியில் 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா தோட்டத்தை முற்றுகையிட்ட போலீசார் 54,096 கஞ்சா செடிகளுடன் மற்றும் ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். வளானை ஊழல் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஹோகன உலுகளவின் அறிவுறுத்தலின் பெயரில் அதன் நிலைய பொறுப்பு அதிகாரிகளின் வழிகாட்டலில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: தங்கள் நாடு மீது அமெரிக்கா எடுத்து வரும் பொருளாதார ரீதியிலான தாக்குதல்களில் அண்டை நாடுகள் இணைந்தால் அவர்களும் எதிரி நாடுகளாக கருதப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் அந்நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனத்தியால செய்திகளை மாலை 4 மணிக்கு எதிர்பார்க்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: வருகின்றவினையும் கந்தன் என்று சொல்லிவிட அது கலங்கிவிடுமாம் அந்த வினைகள். எனவே கந்தன் களலடி தொடுவார்க்கு ஒரு குறைவும் இல்லை. எனவே நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் தேரடி சித்தர்கள் வாழ்ந்த ஒரு மண். செல்லப்பா சுவாமிகளும் யோகர் சுவாமிகளும் நிஷ்டையிலே உறைவிடமாய்க் கண்ட கந்தவேளை கண்ட இடம் அந்த சிறுவருள் தருகிற நல்லூர், அந்த திருவருளை தருகிற நல்லூர் தேரடியாகும். எனவே தேரடி சித்தர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் நல்லை குமரனின் அருள் நாள்தோறும் அவன் திருவருள் இருக்கிறது அல்லவா. வந்தொருக்காள் நல்லையிலே விழுந்து கும்பிட்டாள், வில்லங்கம் ஏதும் வராதடி கிளியே என்று பாடினார்கள் சித்தர்கள். எனவே அப்படியாக நல்லூரிலே வந்துவிட்டால் தொல்லைகள் நீங்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே நல்லைக்கு ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே நல்லூர் தேரடியிலே வந்து சில நிமிடங்கள் இருந்து கொண்டாலே நல்லை குமரனுடைய திருவடிகளை நாமும் பற்றி அவன் பேரருளை பெற்றுவிடலாம் இந்த மண்ணுலகிலே.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் இசை ஞானி இளையராஜாவின் இதயம் தொட்ட பாடல்களோடு இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். எங்கிருந்தாலும் வசந்தத்தின் பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட் கீழே உங்க கமெண்ட்ஸ் பதிவு செஞ்சா அதையும் நான் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைத்து செல்லவே தயாரிருக்கேன். அதே நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையதளத்தின் முகவரியின் ஊடாகவும் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக சபமல் கந்தையிலிருந்து வசந்தகுமார். வணக்கம் வசந்தகுமார்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க வசந்தகுமார்?
1: இன்னைக்கு லீவ், வீட்ல தான் இருக்கேன்.
0: விடுமுறை, வீட்ல இருந்து அப்படியே சந்தோஷமா விடுமுறை கழிச்சிட்டு இருக்கீங்க.
1: ஆமா, பாடலே ரொம்ப அருமையான பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி வசந்தகுமார். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: இன்னும் டீ குடிக்க டைம் இருக்கு, ஒரு 5 o'clock மாதிரி தான் குடிக்கணும்.
0: சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடலை கேட்பதற்காக தோப்பு கொச்சிக்கடையீரன், அன்பு நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், வத்தலை ஐயாக்கண்ணன், நண்பன் தாஜமாணிக்கம் ராஜேந்திரன், அண்ணன் பாதுக்க சின்னத்தம்பி, வெளிமறை செல்வராம், அம்முக்கு ராசயனா, பிசரேஷ் கார்பரேஷன், ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி இவர்களுக்காக கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. பிரியா திரைப்படத்திற்காக இசை ஞானி இளையராஜா இசை அமைத்த பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்போது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கட்டுவான்ல இருந்து சகுந்தலா தேவி, வணக்கம். வணக்கம் வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லோரும் வெயில் தான், பரவாயில்ல இருக்கலாம். நாளை துக்கி அம்மன் கோயில் தேர் தானே,
0: அடுத்த பாடல் யாரெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், பசங்களுக்கும், அனைவருக்காகவும், அஞ்சு தோழி ஆனந்திக்காகவும் கேப்போமே.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னது கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: வெள்ளி ரோஜா திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துயர்ந்து நிறம் மாலை 3:31.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

0: பிரிவினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: அழகழகும் மணியோசை ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனோ அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்காங்க. ராஜகிரியவிலிருந்து விஜயகுமாரி. வணக்கம் விஜயகுமாரி.
1: வணக்கம் ஆனந்தி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கேன்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: வேலையோடு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க?
1: அப்ப வேலை முடிஞ்சு.
0: அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா விஜயகுமாரி?
1: ரொம்ப பிடிச்சிருக்கு பாடல்லாம்.
0: உங்களுக்கு
1: பாட்டுனாவே ரொம்ப பிடிக்கும் தானே?
0: அப்படியா, இசைஞானி இளையராஜாவின் ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னா இந்த பாடல சொல்லுவீங்க?
1: ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டு வித்தியாசமாவே இருக்கும். மியூசிக் அப்படி, வரிகள் அப்படி, ஆடுறவங்களும் அப்படி.
0: அதுதான் என்ன, எல்லா பாடல்களும்
1: தெல்லன்லாம் சொல்லவே அல்லாது.
0: சரி, இப்ப அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: ஹஸ்பண்ட்காகையும் பிள்ளைகளுக்காகையும், குமரேசன் குடும்பத்துக்காகையும், வசந்த கேக்கும் அனைத்து நேர்களுக்காகவும். எனக்கு வந்து ஒரு பாட்டு ஒண்ணு தாங்க.
0: என்ன பாடல்?
1: ஜானகிம்மா படிச்ச பாட்டு, அழகு மலராட
0: அப்படின்னு. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரியா?
1: கண்டிப்பா.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. நன்றி நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிமையான மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி பால கார்த்திகா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஒஸ்பூனிலிருந்து விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கம் அழுதமுலையிலிருந்து சிவா சர்மா மற்றும் பவானி சுப்பிரமணிய ஐயர் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று ஜமால் தீன் இணைந்திருக்காங்க. புத்துவிலிருந்து ஆய் சிஸ்டர் அன்பான மாலை நேர வணக்கம் என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கொட்டகலையிலிருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாரகலையிலிருந்து பாடல் தெரிவுகள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் என்னுடைய குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு கமலவேணி மற்றும் டில்ருக்ஷன், ஜஸ்வீன், கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி சிஸ்டர் என்று சொல்லி வெள்ளவத்தையிலிருந்து ராஜகோபாலன் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம். திமோதர கோகுல் ஆதித்ய குடும்பத்தினர் நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம், எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள். உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி தலப்பிட்டியவிலிருந்து நிர்மலா தேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வருகிறது. தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் மனோ அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடும் பாடல்.

0: ஸ்ரீ செல்வச்சந்நிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் இசி ராஜ்குமார். ஒலிக்கும் பாடல் இது மறுமலர்ச்சி திரைப்படத்திற்காக.

0: ஆஃப் தி டே. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இசைஞானியின் இளையராஜாவின் இதயம் தொட்ட இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க எட்டியாந்தோட்டையிலிருந்து சரோஜினி. வணக்கம் சரோஜினி.
1: அன்பான மதிய நேரம். வணக்கம் மேடம்.
0: அன்பான வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரோஜினி சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இசை ராஜாவின் இசை ராஜாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கேன்
0: மேடம். இசை ராஜாங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா சரோஜினிக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கு மேடம். எனது வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: சரி, ரொம்ப நன்றி சரோஜினி. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா?
1: அடுத்தும்
0: கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மும்தாஜ் வேதம், சாந்தினி, அருள்மொழி, ராஜலட்சுமி, சின்னையா மகாதேவன், ஆட்டோ விஸ்வநாதன், சோமஸ்ரீ, இவர்களுக்காகவும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் வசந்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும் மேடம் எனக்கு இசை ராஜாவின் இசை ராஜாங்கம் எனக்கு கொடுக்கணும் மேடம். எஸ் ஜானகி அம்மாவோட பாடல.
0: அப்படியா?
1: நன்றி.
0: அதே நேரம் முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பீகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆய் சகோதரி, அன்பான மாலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று தரணியகல நூரியிலிருந்து ஜனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் வணக்கம், பொலனறுவையிலிருந்து பூவன், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று கிண்ணியா மஸ்ரூப் நகர் நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். வசந்த மெகம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வருகிறது. சின்னவர திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சித்ரா பாடும் பாடல்.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பீடி இலை தொகையுடன் இரண்டு டிங்கி படகுகளும் லொரியொன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையினரும் போலீசாரும் இணைந்து மேற்கொழும்பு வேலவீதி கடற்கரை பகுதியில் இன்று காலை மேற்கொண்ட விசேட கூட்டு சோதனை நடவடிக்கையின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த டிங்கி படகுகள் மூலம் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டு லொரி மூலம் கொண்டு செல்வதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படும் 2876 கிலோகிராமுக்கும் அதிகமான பீடி இலைகள் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட பீடி இலை தொகை டிங்கி படகுகள் மற்றும் லொரி என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு தெல்வத்த போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.
3: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: பலஸ்தீனியர்கள் விவகாரத்தில் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க முன்னாள் அரச தூதுவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் தொடர்பாக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த 100 மேற்பட்ட முன்னாள் அரச தூதுவர்கள் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை விதிக்க கோரியுள்ளனர். ஆயுத தடை விதிக்கவும் இஸ்ரேலுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக ஒப்பந்தத்தையும் இஸ்ரேலுடனான பிரிட்டனின் வர்த்தக ஒப்பந்தத்தையும் இடைநிறுத்தம் செய்யவும் கோரி அவர்கள் ஒரு பகிரங்க கடிதம் எழுதியுள்ளனர். இஸ்ரேலை இனி உலகம் ஒரு உண்மையான ஜனநாயக நாடாக கருதவில்லை என்றும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எமது அடுத்த மடைத்தர செய்தியினை 5 எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
0: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் ஆலயத்தினுடைய நித்திய நைமித்திய பூசைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம், உலகத்தினுடைய மாந்தர்களுக்கு நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் ஒரு எடுத்துக்காட்டாக துலங்குகிறது. ஏனெனில் மனித வாழ்க்கையிலே நேர முகாமைத்துவம் என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாயமானது. சொல்லுவார்கள், நேரம் பொன்னானது, அதை மண்ணாக்கி விடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள். எனவே நேர முகாமைத்துவம் என்பது நல்லைக்கு மட்டும் ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறது. ஏனெனில் பூசைகள் யாவும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய சுவாமி எழுந்தருளல், சுவாமியினுடைய பூசைகள், சுவாமியினுடைய பூசை நிறைவுறுவது என்பதும் சரியான நேர முகாமைத்துவத்தோடு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு திருவிழாக்களும் நேர முகாமைத்துவத்தை அதே நேரத்திலே பெருமானுடைய உற்சவங்கள் நிறைவு பெறுவதும் தொடங்குவதும் ஒரு தனிச்சிறப்பு என்பது நல்லைக்கு மட்டும்தான் ஒரு நேர முகாமைத்துவத்தை அது காட்டி நிற்கிறது பக்தர்களுக்கு.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: தென்றல் வந்து தீண்டும் போது என்ன மௌனமோ மனசுல. அவதாரம் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் ஒரு அழகான பாடல். இசைஞானி இளையராஜா அவரோடு இணைந்து ஜானகி பாடி அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக அப்படியே இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நம்மளோட நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்காங்க மாத்தலையிலிருந்து ஃபரீதா. வணக்கம் ஃபரீதா.
1: வணக்கம்.
0: அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா?
1: நல்ல அருமையான
0: பாடல். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: பகல் சாப்பாடு.
0: அப்படியா? டீ குடிக்க இனி லேட் ஆகும். அப்புறம் ஊர் சைடு எல்லாம் எப்படி? ஊர் சைடு எல்லாம் எப்படி? மலையா வெயில்? வெயிலோடு பாடல் கேக்குறீங்க. சரி, இசைஞானியின் பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு? எல்லா பாடலும் பிடிக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. இந்த பாடலை நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: நாங்க எங்க குடும்பத்தா இருக்கோம். வசந்தம் கேக்கும் குடும்பத்தா இருக்கோம். உங்களுக்கும் எனக்கும் கேட்டு கேட்குமே.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. மண் வாசனை திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசை அமைத்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:17.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும்

0: சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதமா மௌன ராகம் திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினோடாக இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கிரியல்லையிலிருந்து ராஜலட்சுமி, வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படியா? சரி, ரொம்ப நன்றி அம்மா. அப்புறம் சொல்லுங்க, இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள், இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லாமே பிடிக்கும். அதாவது எஸ்பி சார் விட்டு பாட்டு, அந்த மாதிரி என்னோட இசை அமைச்சல உள்ள பாடல் எல்லாம் எனக்கு பிடிக்கும்மா.
0: எல்லா பாடல்களும் பிடிக்கும்.
1: நான் தேடும் தேடும் அந்த பாட்டு எனக்கு பூக்கள்னால எனக்கு ஆசையா இருக்கும்.
0: அப்படியா? சரி அம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. சரியா,
1: எல்லாத்தையும் சேர சொல்லவா?
0: ம், சொல்லுங்க.
1: நல்ல சோவேந்திரன் ஐயா, மற்றது அருள்மொழி, மற்றபடி நந்தகுமார் அம்மா, மற்றது பாலச்சேனி பத்மா அம்மா, முதலகளை தன்லட்சுமி, சாருக்கு சின்னத்தம்பி, மற்ற சின்ன மகாதேவன், தம்பி தயாளன், அம்மாண்டி, உங்களுக்காகவும் எல்லாருக்கும் சேர்த்து, என்னுடைய பிள்ளைங்களுக்கும் சேர்த்து
0: வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, இசைராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கிணிகத்தன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நானும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் ஆனந்தி அக்கா. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பேருவளை தர்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி, பாடல்கள் எல்லாம் அருமையாக உள்ளது என்று மேனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் ஆனந்தி. கந்தப்பனையிலிருந்து ஜோன் சித்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்காங்க. சந்தோஷமான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நானோயாவிலிருந்து அருண் சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை பொழுது வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது என்று சொல்லி அக்குரணையிலிருந்து ஷருக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், நானும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இசைஞானி இளையராஜாவின் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல் என்ற பாடலை தாருங்கள் என்று சொல்லி வேறுவளையிலிருந்து ஸ்மார்ட் மாவத்தை சேர்ந்த நசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா, அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஜி சுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட இசை ஞானி இளையராஜா இசையமைத்த ஒரு அழகான பாடல், மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடும் பாடல்.

0: இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் மாலை 4:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM.
3: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
4: பாதுகாப்பான பயணத்திற்கு
5: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும். திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்ஸ், பிளாஞ்சஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்கள் ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல் கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். 71 9 79 76 38.

0: வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-76-70-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

முதல் மரியாதை திரைப்படத்திற்காக இசைஞானி இளையராஜாவின் இசையில் இளையராஜா அவரோடு இணைந்து சித்ரா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1985 பாரதி ராஜாவின் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் அவரோடு இணைந்து ராதா முதன்மை கதாபாத்திரத்தில் வந்து நடித்திருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு வந்து அனைத்து பாடலுக்கும்

0: சாப்பிட்ட நீங்க?
1: நான் அப்படியே ப்ரோக்ராமோட இருக்கு, இனிதான் சாப்பிடணும். அப்புறம் சொல்லுங்க, பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா மும்தாஜ்க்கு?
0: பாடலாம் சூப்பர் ஆயிக்கிறது. உங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி மும்தாஜ். அப்புறம் அடுத்த பாடல் யாருக்கு சொல்லுங்க?
0: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
1: என்ன பாடல்?
0: சின்ன பசங்க நாங்க படத்துல மயிலாடும் தோப்பி மானாட கண்டேன்.
1: இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க, சரியா?
0: ஓகே. பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கான், செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கா, புவனேஷ் நந்தகுமார் சேர்க்கான், சித்தியாஸ்மா, இத்ரிஸ்மா, ஜமீலா, அருமை, பரத, பத்ம, ரவி, ரஹ்மா, மருது, பாரு, குவைதி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ, உமாச்சந்த், வசந்தகுமார், ஈடன், சரோஜன், அப்துல் நாசிர், அப்துல் மத்திய குடும்பத்துக்கா, வசந்தம் கேட்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
1: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0031 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப முகநூல் வழியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கதா இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்திக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். நான் கரவழி பிட்டியவிலிருந்து மது, கணவன் ஜெகன் மற்றும் மகன் அஸ்வின், ஜஸ்வின் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான மாலை நிற வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி ஞான சுந்தரி மற்றும் மகன் ஜெனனன் மற்றும் மகள் அனுஷி, ரஜினா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கொழும்பு 10 தேவ சகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம் என்று நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஹெட்டன்ல இருந்து. என்றும் அன்பான சகோதரி ஆனந்தி அவர்கள் மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, வாழ்த்துக்கள் என்று ஹெட்டன் கேம்பளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், லெவன்கள்ள தோட்டத்திலிருந்து நிமல்குமார் இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு மனைவி ராதா மற்றும் மகன்மார்களான சந்துன், புவிலேஷன் மற்றும் இலக்கியா, சிவன்யா, பிரயாளகன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை பொழுது வணக்கம் ஆனந்தி சிஸ்டர், இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: மாநாடு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0776-7670-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். ஒலிக்கும் பாடல் இது பிரியமானவளே திரைப்படத்திற்காக.

0: ஆஃப் தி டே. நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையினூடாக சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. இசைஞானியின் இளையராஜாவின் இதயம் தொட்ட பாடல்களோடு வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மாத்தலையிலிருந்து அசாகியும். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
0: என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ரீவில் ஓட்டிட்டு இருக்கேன்.
0: மற்றும் மேனகை பண்டாரவள எல்லையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மாலை நிற வணக்கம் ஆனந்தி சிஸ்டர் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு என்னையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேக்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வசந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, இனிமையான மாலை நிற வணக்கம். நான் அங்வல்லையிலிருந்து கிருஷா. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. என் குடும்பத்தினரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நிற வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. இனிமையான மாலை நிற வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாலை நிற வணக்கம் சகோதரி இசைராஜாங்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன் என்று ஆரையம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கலைவாணன் ராஜா வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: அழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கம்பருகொட தெக்காவத்தி பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இருமாடி வீடு ஒன்றுக்காக கொண்டுவரப்பட்ட சுமார் 1.2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிர்மாண உபகரணங்களை திருடிய குற்றச்சாட்டின் பேரில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜன்னல் மற்றும் கதவு நிலைவாசல் குளியலறை பொருட்கள் ஆகியவை திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் வீட்டுக்குள் நுழைந்து உபகரணங்களை திருடி தங்களது வீடுகளுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். திருடப்பட்ட பொருட்களில் சில குறைந்த விலைக்கு விற்கப்பட்ட பின்னர் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரும் அதே பகுதியை சேர்ந்த வசிப்பிடங்களை கொண்டவர்கள் என்பதுடன் அவர்கள் பாணந்துறை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பண்டாரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
0: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான மோதல்களில் மேலும் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று ரஷ்யா உக்ரைனை குறிவைத்து நடத்திய தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உக்ரைன் நடத்திய தாக்குதல்களில் ரஷ்யாவில் 4 பேரும் கிரைமியாவில் 2 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையில் ரஷ்யா தனது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த பிரிட்டனும் பிரான்சும் புதிய நடவடிக்கைகளை எடுக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக நாளை ஒரு சிறப்பு கலந்துரையாடலும் நடைபெறவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த மனுத்தியாளர் செய்தி அறிக்கையுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனுத்தியாளர் செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
5: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: நல்லூர் அலங்கார கந்தனுடைய ஆலயம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1949 ஆண்டு அமைக்கப்பட்டது நல்லூர் கந்த சுவாமி ஆலயம். இவ்வாலயம் சிறப்பு மிக்க திருவருளை தருகின்ற பெருமாளுடைய ராஜகோபுரங்கள் கம்பீரமாக விழுந்து நிற்கிறது. கட்டடக்கலை திராவிட கலையோடு கூடிய ஒரு தலமாக இந்த ஆலயம் சிறப்பு பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை அமைத்தவர்கள் கிருஷ்ண உபாயே, அதே போல ரகுநாத பாப்பான முதலியார் சிறப்புமிக்க இந்த தலத்தை அமைத்திருக்கிறார்கள். இவ்வாலயத்திலே நித்திய நைமித்திய பூசைகள் எல்லாம் நேரகாலம் தவறாமல் சிறப்பிக்கப்படுவது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு ஒரு தனிச்சிறப்பை கொடுக்கின்றது. தினமும் அதிகாலை 4:30 திருப்பள்ளி எழுச்சியுடன் ஆரம்பமாகிற பூசை மாலையில் பள்ளியறை பூசையுடன் நிறைவுக்கு வருவது இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கே ஒரு தனிச்சிறப்பை காட்டி நிற்கிறது. நல்லூர் அலங்கார கந்தன் மெய்யழகு காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்ற ஒரு தலம் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: தொடர்புகளுக்கு 0776-76-76-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: மாலையில் யாரோ மனதோடு பேச சத்ரியன் திரைப்படத்திற்காக சுரன்லதா பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோட அப்படியே இறுதி மணித்தியாலத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இசைஞானி இளையராஜாவின் இதயம் தொட்ட பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். மதிய நேரம் உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க கிந்தியனிலிருந்து சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார். வணக்கம் வணக்கம். சரி, அவருடைய அழைப்பில் ஏதோ சிக்கல். சரி, இன்னும் ஒரு சொந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? நிக்கலஸ். நிக்கலஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிக்கலஸ். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கடையில இருக்கோம்.
0: கடையில இருக்கீங்க? பாடல்
1: கேக்குறதா
0: இருக்கீங்க?
1: மனைவி ரஜினா இருக்காங்க, மகள் மருமகன் பிந்துஜன், கமல் மற்றும் பேரப்பில பிளஸிக்காக வேண்டியும் கடத்தொகுதியில இருக்காங்க. சரஸ் இருக்காரு ஹோட்டல்ல, மெக்கானிக் டிஸ்மான் இருக்காரு, சரவண பவன் இருக்காரு, திசான் பிரசாந்த் மற்றும் சலூன் ராஜ் இருக்காரு, சிவா கோயிலுக்கு சிவா இருக்காரு, குமார் கேபி இருக்காரு, மற்றும் நமனுக்குள்ள ஜோஜ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க, மற்றும் ரஞ்சி சகிலாவுக்காக வேண்டியும், மற்றும் லூகா சாஸ்திரியர் திருமோதரையில இருக்காங்க, சுரேஷ் குமார் இருக்காரு, எஸ் தாசன் மற்றும் ராயர் மற்றும் டிலானியுடைய குடும்பத்துக்காக வேண்டியும், மற்றும் எஸ் நாதன் மற்றும் நிக்சனுக்காக வேண்டியும், வசந்தம் குடும்ப அனைவருக்காக வேண்டியும், வசந்தம் கலையுலக நண்பர்களுக்காக வேண்டி உங்களுக்காக வேண்டிக்கிறேன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் ஒரு முக்கியமான ஞாபகப்படுத்தல் இருக்கிறது. வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் டேக் கேர் வேலை திட்டமானது மாணவர்களிடையே வீதி விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டம். இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் இரண்டாவது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு.

0: உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்துகிறது. நேரம் மாலை 5:20.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: இவள் ஒரு இளங்குருவி பிரம்மா திரைப்படத்திற்காக இசை ஞானி இளையராஜா இசை அமைத்து எஸ் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அல்வத்துறையிலிருந்து உமாச்சந்திரன். வணக்கம் உமாச்சந்திரன். அன்பான மாலை நேர வணக்கம் உமாச்சந்திரன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா?
0: விழுங்கல்ல,
1: உங்களை பிடிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அப்படியா? எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அம்மா சந்திரன். அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: நான் இனிதான் குடிக்கணும்.
1: சரி,
0: அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அன்பான மாலை நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. வாழ்த்துக்கள் குறிஞ்சாக்கேணி அசுர்தீன், நூர்ஜஹான், ஹன்வர் மற்றும் ரியாஸ் ரிஜானா குட்டிக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் அக்கா, மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம் மற்றும் தீபா குடும்பம், கொட்டகலை டிரைட் அண்ட் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-776
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: சத்யகுமார் வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க சத்யகுமார்? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க சத்யகுமார்? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? நான் இனிதான் குடிக்கணும். சரி, இளையராஜாவின் பாடல்கள் அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? எல்லா பாடல்களும் பிடிக்கும். சரி, இப்ப அந்த வரிசையில் வந்து அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் இருக்கு. யாருக்கெல்லாம் அதை கேக்குறதா இருக்கீங்க? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. அதே நேரம் பேஸ்புக் கூடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. வணக்கம் சகோதரி என்று பண்டார வள்ளையிலிருந்து ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் ஆனந்தி. போகவந்தலாவ கம்பியன் எஸ்டேட்லிருந்து கார் மேகம் நிகழ்ச்சியோடு இணைந்து தன்னுடைய குடும்ப உறவுகள் சொந்தங்கள் அனைவரையும் அணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான மாலை நிற வணக்கம். கொழும்பு 15 சர்மிளா என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நிற வணக்கம், நான் புலக்கோப்பிடியவிலிருந்து சந்திரகுமார் மற்றும் இந்திரா, துஷ்யந்தன், திவாகரன், தினுஷன் மற்றும் ரண்யா, இசன்யா, சேஷா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ரூபின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான மாலை நேர வணக்கம் சிஸ்டர், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. ஹாய் இதமான மாலை நேர வணக்கம், இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு அம்மா குழந்தாய், அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, துர்சன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று வட்டுக்கொடையிலிருந்து விமலேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம், இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பொகவந்தலாவையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க ஜெயராமன், சந்திரகுமார் மற்றும் மனைவி ரஜினி மற்றும் மகள்மார்களான ரஜினன் மற்றும் விஸ்வநாதன், சகோதரன் மற்றும் அம்மா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் சிஸ்டர், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி குமாரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட இசைஞானி இளையராஜாவின் இசையில் அழகான ஒரு பாடல், ஈசுதாஸ் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம்.

0: ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் இசை ராஜ்குமார். ஒலிக்கும் பாடல் இது பிரியமான தோழி திரைப்படத்திற்காக.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: ஒழிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஆர்ஜே சிவானி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

0: பசங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: இலங்கை மணி திருநாட்டின் சிறப்புமிக்க தலங்கள் பல இருக்கின்றன. அந்த வகையிலே முருக தலங்கள் பற்றி நாங்கள் நோக்குகிற போது சிறப்புமிக்க முருக தலங்கள் இலங்கை மணி திருநாட்டிலே சிறப்பாக முருக வழிபாடு என்பது இலங்கை மண்ணில் சிறப்பு பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே மீன்பாடும் தேன்னாடாம் மட்டுவிலே மண்டூர் மவுன பூசையேற்ற கண்டுதனாக கந்த கடவுள் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலே வீற்றிருக்கிறார். அதுபோல தொண்டைமனாறு செல்வ சன்னதி ஆலயத்திலே தொண்டர்கள் துதி செய்யும் அற்புத கடவுளாக எங்கள் செல்வ சன்னதி வடிவேலன் அமர்ந்திருக்கிறான். அதுபோல நல்லூரிலே அலங்கார கந்தனாக நல்லூர் கந்தசுவாமி பெருமாள் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிறப்புமிக்க மாவட்டபுரத்திலே மாருதா பூர்வீக வள்ளி அமைத்த ஒரு திருத்தலமாக அபிஷேக கந்தனாக மாவட்டபுரம் கந்தசுவாமியார் ஆலயம் அமைந்திருக்கிறது. அதே போல அருணகிரிநாதர் திருப்புகளிலே பாடுகின்ற அந்த கதிர்காமம் கதிர்காமம் மேவிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் செப்புகிறார் திருப்புகளிலே, அந்த கதிரமலை கந்தனும் இந்த இலங்கை மணி திருநாட்டிலே அமைந்திருக்கின்ற முருக தலங்களாக சிறப்பிக்கப்படுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: அது பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழியா சிவனி வந்தாச்சி. நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மாலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக 9 மணி வரைக்கும் இன்றைய நாங்கள் அப்படியே விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருக்க போறோம். சண்டே அப்படின்னு சொன்னாலே எல்லோருமே ரொம்ப பரபரப்பா இருந்திருப்பீங்க காலையில இருந்து. அடடா நாளைக்கு மண்டே ஆக போகுது, இன்னைக்கு சண்டே அவ்வளவு குயிக்கா முடிஞ்சிச்சு அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில பாத்தீங்கன்னா இந்த நேரம் வந்து அப்படியே ஈவினிங் டைம் அப்படின்றா வேண்டி ஒரு கப் டீயோட ஒரு அப்படியே ஸ்நேக்ஸா சாப்பிட்டுக்கிட்டு ஃபேமிலியோட அப்படியே ஜாலியா இருப்பீங்க. இந்த டைம்ல வந்து நாங்களும் இந்த கொண்டாட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்தவன சூப்பரான பாடலாம் கேட்கலாம். அதே போல ஏற்பட்டங்கள் பூச்சம் 1.2
1: 1
0: சொல்லுங்க. அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓகே, டீ எல்லாம் குடிச்சிட்டோம்
0: அக்கா. நீங்க தானே அது நாளைக்கு மண்டே ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்குது.
1: நாளைக்கு காலையில் அக்கா இருப்பீங்களா?
0: கண்டிப்பா நான் இருப்பேன். நாளைக்கு காலையில நான் வருவேன், விடியில
1: வருவேன். சரி அக்கா,
0: ரைட். ஓகே சொல்லுங்கம்மா, யார் யார் எனக்கு கூட நீங்க பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: கடவுள் விக்னேஸ்வரன், தனுஜா, சாந்த், சாந்தி, சந்திரமோகன், கருப்பையா, கண்ணதாசன், விஜய் கல்யாணி, அஸ்வின், ஆசிஸ்,
0: இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்காக நம்ம கஜினி திரைப்படத்துக்காக ஹரிஷ் ஜெயராஜனி செல்வாக்கிட்டு பாடல்.

0: வசந்த காற்றலில் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் 6 மணி கடந்து 16 நிமிடம்.
1: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர

0: 102.6 இது மக்கள் சூடிய மகுடமே.
1: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய்.

0: நிகழ்வினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்தனி.

0: ஸ்ரீ செல்வ சன்னதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27ஆம் தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

0: திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவைகிறது. 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நேரமாலை 6:24 நிமிடமாக இந்த வேலை யாழ்ப்பாணத்துல நம்மளோட பேசுறதுக்காக லோஷா வந்திருக்கிறாங்க. வணக்கம் லோஷா.
1: வணக்கம் திவாணி.
0: சந்தோஷமான வணக்கம் லோஷா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா சந்தோஷமா இருக்கேன்.
0: அப்படியா? சரி, ஓகே, சொல்லுங்க. இன்றைய நாள் வந்து எப்படி போனிச்சு உங்களுக்கு சண்டே எல்லாம்? கோவில் போனீங்களா? சரி, ஓகே. பிரசாதத்துக்கு யாரு முதல்ல வந்து நின்று? நீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸா, இல்லனா உங்க வீட்ல உள்ளவங்களா?
1: நான்.
0: நீங்களா? அடடி, நமக்கு சோறு முக்கியம் பங்கு இல்லையா? எங்க எப்படி போனாலும் சரி, நாங்க முதல்ல நிக்கிறது அந்த சோறுக்காக தான் இல்லையா? ரைட், ஓகே லோஷா, அதையும் ரொம்ப பெருந்தன்மையா ஒத்துக்கிறீங்க பார்த்தீங்களா. நீங்க வேற லெவலுங்க. எனக்கு அப்படி பசங்கல இல்லையா? ரைட், ஓகே லோஷா, சொல்லுங்க. இன்றைய நாள் வந்து சூப்பரா அப்படியே கோயிலோடு அப்படியே கழிச்சிருக்கீங்க இல்லையா? ரைட், ஓகே சொல்லுங்க. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு சூப்பரான பாட வேற பகுதி யார் யார் எடுத்துக் கொள்ள போறீங்க?
1: உங்களுக்காகவும் வசந்த மகி பாட அனைவருக்காகவும், வசந்தம் கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும், எனக்காகவும்
0: ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து குடும்பிக்கு
1: நன்றி.
0: இதே போன்று நீங்களும் எங்கள் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமா பேசலாம். அதே போன்று உங்கள் மனதுக்கு பிடித்த சூப்பரான பாடலாம் கேட்டு சந்தோஷப்படலாம். இப்ப நாங்க நிகழ்ச்சியில கேட்க போற பாடல் இது. சங்கமம் திரைப்படத்துக்காக இசை புயலிய ரகுமணி செல்வாக்கின்றது பாடல்.

0: வணக்கம் ராசியா.
1: அம்மா பெண்களேந்து ராசியாங்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கம்மா. அந்த நம்ம பேரப்பிள்ள காய்க்கணுமா? அம்மா
0: சரி ஓகே கொடுங்க.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்ன?
2: விவேகா.
0: எப்படி இருக்கீங்க விவேகா?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா இருக்கிறேம்மா. சொல்லுங்க, இன்றைய நாள் வந்து உங்களுக்கு விடுமுறை இல்லையா?
2: சொல்லுங்க. அம்மம்மா பத்மினி, தம்பி கவிந்து, கிஷான், மனோலி, பவித்ரா.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொடுமைக்கு. நன்றி. இதே போன்ற நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்கள் விரும்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இது திருப்பாச்சி திரைப்படத்துக்காக.

0: விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சி உடனிருக்கின்றோம். நேரு மாலை 6 மணி கடந்த 43 நிமிடம்.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM
1: பறக்குதா?
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: சொல்லுங்க,
2: உங்க வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஏதாவது ஸ்கூல் மெமரிஸ் இருக்கா?
1: நன்றி.

0: செய்திக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: துபாயில் கைது செய்யப்பட்டு பஸ் லலித் நாளை நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளார். 9வது பாராளுமன்றத்தின் இருவடங்களில் சபாநாயகருக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லையற்ற எரிபொருள் கொடுப்பனவு. 82வது ஆதார வைத்தியசாலைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளை மேம்படுத்த துரித நடவடிக்கை. சகல பிரஜைகளுக்கும் சம உரிமை சம வாய்ப்பு அரசாங்கத்தின் கொள்கையை வெளியிட்ட பிரதமர். இஸ்ரேலுக்கு தடை விதிக்க வேண்டும் என முன்னாள் ராஜதந்திரிகள் கடும் அழுத்தம்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். துபாயில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான லலித் கண்ணங்கரை எனப்படும் பஸ் லலித் என்பவர் நாளை நாட்டுக்கு அழைத்து வரப்படவுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை மேலும் பல திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த அக்டோபர் மாதம் லலித் கண்ணங்கரை எனும் பஸ் லலித் துபாயில் கைது செய்யப்பட்டார். ரவீந்த் சங்கடி சில்வா எனும் பூர்முனா என்பவரை வைத்து 2022 ஆண்டு ஹங்குவெல்ல பகுதியில் முஸ்லிம் வர்த்தகர் ஒருவரை கொலை செய்தமை 2023 ஆண்டு செப்டம்பர் 30 தேதி ஹங்குவெல்ல நெலுவத்துட்டுபா பகுதியில் இன்னும் ஒரு வர்த்தகரை கொலை செய்தமை 2023 ஆண்டு மன்ன ரோஷான் எனும் திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் மற்றும் அவரது நண்பனை கொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு மேலும் இருவரை கொலை செய்தமை மற்றும் 2025 ஆண்டு ஆகஸ்ட் 12 தேதி ஹோமாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதன் கொட்டுபவை சுட்டுக் கொலை செய்தமை, அதே வருடத்தில் ஜூலை 6 தேதி கொட்டஹெர பொட்டா மற்றும் தெமட்டகொட ருவான் ஆகிய திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களை கொழும்பு இரவு நிற களியாட்ட விடுதியில் வைத்து கொலை செய்ய முயற்சித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் குறித்தும் பஸ் லலித் மீது சுமத்தப்பட்டுள்ளது. ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் இறுதி 2 ஆண்டுகளில் சபாநாயகர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலருக்கு எல்லையற்ற எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக விசேட கணக்காய்வில் தெரிய வந்துள்ளது. 2019 ஆண்டு ஆரம்பமான 9வது பாராளுமன்றத்தின் இறுதி 2 வருடங்களில் சபாநாயகர், பிரதி சபாநாயகர், குழுக்களின் பிரதி தலைவர் மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட பதவியிலிருந்த உயரதிகாரிகளுக்கு எல்லையற்ற எரிபொருள் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எரிபொருள் கொடுப்பனவு கணக்காய்வு அறிக்கைக்கு அமைய 2023 ஆண்டில் சபாநாயகர் 3994 லீட்டர் எரிபொருளும் 2024 ஆண்டு 6122 லீட்டர் எரிபொருளும் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2022 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 100-க்கு 155 வீத அதிகரிப்பென கருதப்படுகின்றது. அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்களுக்கு சமமாக பிரதி சபாநாயகர் பதவிக்காகவும் எந்த எல்லையுமின்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதி சபாநாயகருக்கு கீழுள்ள பதவி நிலைகளாக குழுக்களின் பிரதி தலைவர் பதவி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அந்த பதவி நிலைக்கும் எந்த வரையறையுமின்றி எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய 2023-2024 ஆண்டு காலப்பகுதியில் பிரதி சபாநாயகரின் பிரத்யேக மோட்டார் வண்டிக்கு 85,45,037 ரூபாய் பெறுமதியான 21,299 லிட்டர் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக பிரதி சபாநாயகர் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ 3 மோட்டார் வண்டிகளுக்கு கொள்ளளவையும் தாண்டி எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளதாக அது குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை 2004 ஆண்டு முதல் இதுவரை பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் சம்பளத்துக்காக பாராளுமன்றத்தின் அனுமதி பெற்றுக் கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 2004 ஆண்டு நவம்பர் 30 தேதி பாராளுமன்ற ஹன்சாட் அறிக்கையில் செயலாளர் நாயகத்தின் கொடுப்பனவு மற்றும் சம்பளம் உள்ளிட்ட ஏனைய அரசு அதிகாரிகளின் கொடுப்பனவுகளுக்கமைய நிறுவன யாப்பு மற்றும் பொது நிர்வாக அமைச்சின் சுற்று நிறுவனங்களுக்கமைய வழங்கப்பட வேண்டும். எனினும் இந்த செயல்முறைகள் பின்பற்றப்படவில்லை என கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றது. இதன் பிரதிபலனாக பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் எல்லையற்ற எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. கணக்காய்வு அறிக்கைக்கமைய பிரதி செயலாளர் நாயகம் சபை செயலாளர் மற்றும் ஏனைய திணைக்கள அதிகாரிகளுக்கும் தமது உத்தியோகபூர்வ பயணங்களுக்கு எல்லையற்ற எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிரதி செயலாளர் நாயகம் மற்றும் உதவி செயலாளர் நாயகத்தின் தனிப்பட்ட பாவனைக்காக 1200 கிலோமீட்டருக்கு 960 கிலோமீட்டருக்கு உரிய எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எண்பத்தி 82 ஆதார வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகளை மேம்படுத்தும் புதிய வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டத்தின் ஆதார மற்றும் பிரதேச வைத்தியசாலைகளிலும் ஆரம்ப சிகிச்சை பிரிவுகளிலும் அவசர சிகிச்சை சேவைகளில் ஈடுபடும் பணிக்குழாமினருக்கு அவசர சிகிச்சை சேவை தொடர்பிலான ஒருநாள் செயல் அமர்வு சிலாபம் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்றது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்த்தன தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பல முக்கிய விடயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ள புதிய வேலைத்திட்டங்களுக்கு அமைய மாகாண சபைகள் மற்றும் மத்திய அரசாங்கத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் 82 ஆதார வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் ஆரம்ப சிகிச்சை பிரிவுகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எந்த பிரஜையும் கைவிடாமல் சகலருக்கும் சம உரிமைகள் மற்றும் சம வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலக காரியாலயத்தில் இடம்பெற்ற புலமை பரிசு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். விசேட தேவையுடைய பல்கலைக்கழக மாணவர்களை பாராட்டி ஜனாதிபதி நிதியத்தினால் ஏற்பாடு செய்த புலமை பரிசு வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்பர் கூடத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. 75 மாணவர்களுக்கு புலமை பரிசு சான்றிதழ்களும் 1,00,000 ரூபாய் பெறுமதியான புலமை பரிசு தொகையும் இங்கு வழங்கப்பட்டன. நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் விசேட தேவையுடைய மாணவர்கள் அனைவருக்காகவும் ஜனாதிபதி நிதியம் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றது. சிறப்புரிமைகள் இருந்த நபர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியம் சகல மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நிதியமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் இங்கு தெரிவித்தார். மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கையில், இன்றைய நாள் எம் அனைவருக்கும் விசேடமான நாள். உங்களது தைரியம் உங்கள் நோக்கமே அந்த விசேட நிலையாகும். ஜனாதிபதி நிதியம் இன்று அந்த தைரியம் மற்றும் நோக்கத்தை மேம்படுத்த உதவி செய்கின்றது. இந்த உதவியினூடாக நாம் எதிர்பார்ப்பது உங்களுக்கு பின்னால் வரும் மேலும் பல மாணவ மாணவிகள் உங்களை முன் உதாரணமாக கொண்டு முன்னோக்கி வருவார்கள் என்பதாகும். நீங்கள் துன்பத்தில் இருக்கலாம், நீங்கள் நிராகரிக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். உங்களது கதைகள் ஊடாக நாம் புரிந்து கொள்வது வெற்றி என்பது தனி பயணம் அல்ல என்பதாகும். ஜனாதிபதி நிதியம் என்பது மக்களிடமிருந்து மிகவும் தூரமாக இருந்த நிதியமாகும். எனினும் அதனை மக்களுக்கு அருகில் கொண்டு செல்ல ஜனாதிபதி உள்ளிட்ட அதுக்கு அடித்தளமிட்டவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஜனாதிபதி நிதியம் என்பது சிறப்புரிமைகள் இருப்பவர்களுக்கு இன்றும் சிறப்புரிமைகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நிதியமாகவே முன்னர் இருந்தது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இதனை மக்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் மாற்றியமைத்தமை குறித்து நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதன் ஊடாக யாரையும் கைவிடாத சகலரையும் இணைத்துக் கொண்ட சகலருக்கும் சம உரிமை என்ற விடயத்தை செயல்பாட்டின் ஊடாக பயன்பாட்டின் ஊடாகவும் அந்த சம உரிமை என்ற விடயத்தை உணரும் வகையில் செயல்படுத்தவே நாம் முயற்சிக்கின்றோம். விசேட தேவையுடையோர் எமக்கு பெருமதி மிக்கவர்கள். அவர்கள் எமில் ஒரு குழுவினர் என்ற விடயத்தை வலுவாக சமூகமயப்படுத்துவதே இங்கு முக்கிய விடயமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். தென்மேற்கு பகுதி உள்ளிட்ட மேலும் சில பகுதிகளில் நாளை மறுதினம் முதல் மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை தொடர்ந்தும் அதிகரித்து காணப்படுவதாக திணைக்களம் தெரிவிக்கின்றது. மேல் சபரகமுக மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் ஓரளவு பலத்த மழை பெய்யலாம். காங்கசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக சிலாபம் வரையிலும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்தவில் வரையிலான கடப்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் அதுகுறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதுகுறித்து கடுமையான வறட்சியான வானிலை நிலவும் வடமத்திய மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடும் வறட்சி காரணமாக நாச்சுத்தூவ குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. பொலனறுவை மாவட்டத்தில் நிலவி வரும் வறட்சி காரணமாக சிறிய குளங்கள் அனைத்தும் வற்றியுள்ளதனால் மக்கள் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். எலப்பட்டுபெ, மேகொலவெ, ஹேனவெ ஆகியவற்றின் நீர்மட்டம் வற்றியுள்ளதால் பயிர் செய்கைக்கும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஆசியான் அமைப்பின் நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீடு சுற்றுலாத்துறை, கல்வி மற்றும் பொருளாதார கலாச்சார துறைகளின் ஒத்துழைப்புகளை மேலும் விஸ்தரிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் விஜிதஹர தெரிவித்தார். ஆசியான் குயின்சன்ஸ் வீக் 2026 ஒரு வாரம் முழுவதும் கொழும்பில் முன்னெடுக்கவுள்ள உணவு கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். இலங்கைக்குள் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பில் ஆசியான் தூதுக்குழு தலைவராக செயல்படும் திருமதி ட்ரீம் தி உள்ளிட்ட ஆசியான் அமைப்பில் உள்ள நாடுகளின் தூதுவர்களுக்கு அமைச்சர் இங்கு நன்றி தெரிவித்தார். இதற்கென ஆசிய நாடுகளின் தூதுவர்கள், ராஜதந்திரிகள், அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் வருகை தந்துள்ளனர். 42வது தேசிய மீலாது நபி அரசு விழா எதிர்வரும் 26ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நீர்கொழும்பு அல் ஹிலால் மத்திய வித்தியாலயத்தில் இடம்பெறவுள்ளது. அதற்கிணைப்பாக நாட்டின் பல பகுதிகளிலும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. அதற்கமைய இன்றைய தினம் காமாவோடை ஜும்மா மஸ்ஜித் பள்ளிவாசலில் மத கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர், விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன் ஆகியோரின் பங்கேற்புடன் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது. இங்கு மர நடிகையும் இதன்போது இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் 7ஆம் நாள் திருவிழா இன்றாகும். அலங்கார கந்தன் என வர்ணிக்கப்படும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ஒவ்வொரு நாளும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. கலாசார நகராக விளங்கும் யாழ் நகரில் நல்லூர் கந்தனின் அலங்கார உற்சவத்தை காண நாடு முழுவதும் இருந்தும் உலகளாவிய ரீதியிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முகாமிட்டுள்ளனர். அதற்கமைய இன்றைய தினமும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: பலஸ்தீன விவகாரம் தொடர்பில் இஸ்ரேலுக்கு எதிராக தடைகள் விதிக்க வேண்டும் என பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னாள் ராஜதந்திரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆயுத விற்பனைக்கு தடை விதிப்பதுடன் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரிட்டன் ஆகியவை இஸ்ரேலுடன் மேற்கொண்டுள்ள வர்த்தக உடன்படிக்கைகளை இடைநிறுத்துமாறும் அவர்கள் திறந்த கடிதம் மூலம் கோரியுள்ளனர். 102 முன்னாள் ராஜதந்திரிகள் கையெழுத்திட்டுள்ள இந்த கடிதத்தில் பலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் காரணமாக பலஸ்தீன் தனிநாடு உருவாகும் வாய்ப்பு நிரந்தரமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ள புதிய வரி விதிப்பு கனடாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் அமெரிக்கா மற்றும் கனடாவை பிரிக்கும் தவறான முடிவு என கனடிய பிரதமர் மாக்ரோன் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் கடந்த வெள்ளிக்கிழமை தோல்வியடைந்ததை தொடர்ந்து செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் கனடாவுக்கு 50% புதிய வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்தது. பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்கா அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் அதற்கு பதிலாக வழங்க முன்வந்தமை மிக குறைவாக இருந்ததாகவும் கனடிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். புதிய வரி விதிப்பால் கனடா வர்த்தக போருக்குள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
1: இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்தான தீர்மானித்தது. முதல் நாள் ஆட்டம் நிறைவடையும் போது இந்திய அணி 85 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 300 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஜெய்ஸ்வால் 53 பந்துகளில் 45 ஓட்டங்களை பெற்றார். அவருடன் களமிறங்கிய KL ராகுல் 33 பந்துகளில் 18 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். பின்னர் சிறப்பாக துடுப்பெடுத்தாடிய தேவதத் படிக்கல் 193 பந்துகளை எதிர்கொண்டு 12 பவுண்டரிகளுடன் 117 ஓட்டங்களை பெற்றார். இது அவரது சிறப்பான சதமாக அமைந்துள்ளது. அணித்தலைவர் சுப்மன் கில் 108 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெற்ற நிலையில் அசித்த பெர்னாண்டோவின் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். விக்கெட் காப்பாளர் ரிஷப் பாண்ட் 15 பந்துகளில் 3 ஓட்டங்களை பெற்ற நிலையில் காயம் காரணமாக ஆட்டத்தை தொடர முடியாமல் ஓய்வு பெற்றார். ரவீந்திர ஜடேஜா 83 பந்துகளில் 43 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். துருவ் ஜூரேல் 21 பந்துகளில் 7 ஓட்டங்களுடனும் சரண் ஜெயின் 5 பந்துகளில் 4 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழக்காமல் களத்தியுள்ளனர். இந்திய அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் 13 மேலதிக ஓட்டங்களும் அடங்குகின்றன. இலங்கை அணியின் பந்துவீச்சில் ஆசித் பெர்னாண்டோ 16 ஓவர்கள் பந்து வீசி 46 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். லஹிருகுமார 13 ஓவர்களில் 38 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கேசர் அனுவந்த 22 ஓவர்களில் 93 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும் கைப்பற்றியுள்ளனர். பிரபாத் ஜெயசூரிய 27 ஓவர்கள் பந்து வீசி 90 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்துள்ள போதிலும் விக்கெட் எதையும் கைப்பற்றவில்லை.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: துபாயில் கைது செய்யப்பட்ட பஸ் லலித் நாளை நாட்டுக்கு அழைத்து வரப்படவுள்ளார். 9வது பாராளுமன்றத்தின் 2 வருடங்களில் சபாநாயகருக்கும் அதிகாரிகளுக்கும் எல்லையற்ற எரிபொருள் கொடுப்பனவு. 82வது ஆதார வைத்தியசாலைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளை மேம்படுத்த துரித நடவடிக்கை. சகல பிரஜைகளுக்கும் சம உரிமை சம வாய்ப்பு அரசாங்கத்தின் கொள்கையை வெளியிட்ட பிரதமர். இஸ்ரேலுக்கு தடை விதிக்க வேண்டும் என முன்னாள் ராஜதந்திரிகள் கடும் அழுத்தம். இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அனைவருக்கு வணக்கம். நேர்கள் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுப்ரி தன சம்பத சீட்டிலிப்பு வாரமான 995வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக ஓ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 5, 8, 7, 6, 2. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 3, 5, 8, 7, 6, 2. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 39,71,780. நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 274,00,000. சிடிலுக்காக இப்பொழுது கபில நிற சுபிரி தன சம்பத்த அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ஜெய சம்பத்த சிட்டெழுப்பு வாரமான 469வது சிட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து ஓ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 8, 7, 6, 2. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 8, 7, 6, 2. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 65,27,160. அடுத்து நீல நிற அச்சிடப்பட்ட ஜெயசம்பத் லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து அது கோடிபதி சீட்டெழுப்பு வாரமான 3087வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்தாக ஓ தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 13, 64. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ. வெற்றி இலக்கங்கள் 5, 12, 13, 64. 200,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 70,42,320. நேற்றைய சூப்பர் பரிசு பதி ரூபாய் 697,00,000. சிறிலிப்புக்காக இப்பொழுது இளம் பச்சை நிற அது கோடிபதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து ராசி அதிர்ஷ்டம் சீட்டெழுப்பு வாரமான 4,973வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. ராசியாக ரிஷபம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கம் 15, 39, 41, 47. மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 15, 39, 41, 47. 1,000,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,73,68,960. அடுத்த சூப்பர் பரிசு பதியாக ரூபாய் 94,00,000. இப்பொழுது சீட்டெழுப்புக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சூப்பர்வோல் சீட்டெழுப்பு வாரமான 3,261வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 11, 23, 53, 79. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 11, 23, 53, 79. 200,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் மொத்த பரிசு தொகை ரூபாய் 65,21,960. நேற்றைய சுப பரிசு பதி ரூபாய் 700,00,000. அடுத்த சீட்டெழுப்புக்காக செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சனிதா சீட்டெழுப்பு வாரமான 5,422வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து எம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 3, 16, 71, 79. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் ஆங்கில எழுத்து எம். வெற்றி இலக்கங்கள் 3, 16, 71, 79. 200,000 பரிசுகள் 4 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 75,93,120. நேற்றைய சுபர் பரிசு பதி ரூபாய் 554,00,000. அடுத்த சிட்டலிப்புக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து கப்ருகா சீட்டெழுப்பு வாரமான 2,437வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இது. ஆங்கில எழுத்து டி சூப்பர் இலக்கமாக 20 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 38, 69, 72, 75. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. ஆங்கில எழுத்து டி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர் இலக்கமாக 20 தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வெற்றி இலக்கங்கள் 38, 69, 72, 75. 2,000,000 பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. 2,000,000 பரிசுகள் 7 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 1,56,07,880. அடுத்த கப்ருகா சூப்பர் கோடி பரிசு பொதியாக ரூபாய் 3,456,00,000. அடுத்த சீட்டெழுப்புக்காக மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்து சசிரி சீட்டெழுப்பு வாரமான 1,091வது சீட்டெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. 16, 21, 22. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ. 16, 21, 22. 2,000,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 41,15,480. அடுத்த சீட்டெழுப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை பெற்றுக் கொள்ள முடியும். நேர்கள் இப்பொழுது கேட்டது நேற்று தினம் சீட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவு.
1: நேயர்களின் தெருவில்.

0: 102.6
1: கருப்பாயி நீ வெளுத்தது ஏ கருப்பாயி.

0: போறீங்க
1: பால கேக்கும் காவத்த நீலகாம்பரம் ரம்ஸ் குடும்பராயும் பட்டாதத்து மரம ஜெகன் குடும்பராயும் கோயிலாத்து மரம் அருள் கெழுவி பனாவத்தலுக்கு மர்மம் சங்கீதா வானொல் மரம் அருள்மொழி முந்தாஸ் பேகம் ஓயதன் ஈடன் மர்சூப் இன்னைய மகாதேவன் இதயமா மாமல்ல மூர்த்தி இம்மனவலியா சோமசிரி தயாளன் உமாச்சந்த சித்தம்பக்தன் தம்மகநாதன் சுலைமான்
0: விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கின்றேன். அருமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்து கண்டு பகிர்ந்து கொள்வதாக ஷாருக் வந்திருக்கிறாங்க. அக்குறை இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அன்பான இரவு நேர வணக்கம் நடந்த ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அப்பு தலை தங்கமலை இருந்து ஜமுனா வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி பாடல் தெரிவிக்கலாம் வரும் என்றும் சொல்லியிருக்காங்க. மது கரவை பிடித்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. அன்பு கணவர் ஜெகன், மகன் அஸ்வின் மற்றும் யஸ்வின் கவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. கவிஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு புஷ்பராஜா நிகழ்ச்சியோடு இருந்திருக்காங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி அடுத்த முறை இனிமையான பாடல்கள்.

0: இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம் வரும் கந்த

0: நிகழ்வு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தமிகமே இன்ட்ரி ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். அளிக்கும் பாடலை தொடர்ந்து லங்க் ஹாப் மீடியா தொகுத்து வழங்கும் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு

ஆஃப் தி டே. நம்பிக்கையின் நேரம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. யோவான் 15:12. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பது

0: வேலை அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்கு.
1: எனக்கு இந்த நாட்கால ஆண்டவர் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே கவலை விட, மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணி வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லனா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722 4562 1
1: அப்படி அனுப்பலாம்.
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம்? அத தபால் மூலமாவா?
0: ஆமா நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722 4562 1 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக திரளான ஜனங்களுக்கு தன்னுடைய உபதேசங்களை மலையின் மேலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். அனைவரும் ஆர்வமாக அதனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
3: இவர் சொல்ற ஒவ்வொரு காரியங்களும் ரொம்பவும் யோசிக்க வைக்கிறது.
4: ஆமா, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன், ஆனா இப்படித்தான் வாழணும்னு
3: இவர் ரொம்பவும் இலகுவா சுலபமா விளங்கி கொள்ளக்கூடிய விதத்துல கற்றுக் கொடுக்கிறாரு.
5: இன்னும் என்னென்ன சொல்ல போறாருன்னு எனக்கு கேட்க ஆர்வமா இருக்கு.
0: நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவ. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும், உடையை பார்க்கலாம் சரீரமும் விசேஷத்தவைகளல்ல. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுபாடு.
3: இவ்வளவு அருமையான வார்த்தைகள். இவ்வளவு நாளும் நான் பணம் பணம் என்ன பணம் பணம் சம்பாதிக்கிறதுலயே என்னுடைய நாட்களை அதிகமா வீணாக்கிட்டேன்.
5: ஆனா இவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை யோசிக்க வைக்கிறது.
4: உண்மைதா? அவர் சொன்ன உதாரணங்களை கவனிச்சிங்களா? எவ்வளவு அருமையான உதாரணங்கள். அவைகளை கேட்கும் போது படிக்காத இந்த முட்டாளுக்கு கூட இலகுவா புரியுது.
6: எனக்கும் அப்படித்தான். இவருடைய போதனையை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த வார்த்தைகளை நான் ஒரு நாளும் மறக்கமா.

சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621, 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி கேள்வி நேரம்.

0: இந்த வாரத்திற்கான கேள்வி. யோபு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் எந்த தேசத்தில் இருந்தான்? யோபு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் எந்த தேசத்தில் இருந்தான் என்பதே உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-4562-621. 0722-4562-621. நல்லது நேரில் இத்துடன் நம்பிக்கை நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நிரம்பும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஜெப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டியிலக்கம் 22-58 கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0312-390-414. SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-4562-621. Facebook முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் 7:45 to 8 வரை எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
1: நூற்றி 2.6 விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் 8:00.

0: சிலம்பாட்டம் திரைப்படத்துக்காக யுவன் சங்கர் ராஜன் இசையில் சங்கர் மகாதேவன் குரல்ல ஒரு சூப்பரான பாடத்தை வந்து நாங்க நிகழ்ச்சியோட இறுதி மனதிற்கு வந்துட்டோம். 9 மணி வரைக்கும் முடிஞ்சுக்கலாம். எங்களால் இந்த பக்கமா வாங்க சந்தோஷமா பேசலாம். அதே போல உங்கள் மனதிற்கு பிடித்தமான சூப்பரான பாடலாம் இந்த மணித்திறன் தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். எனவே அழைப்பு நேற்படுத்துங்கள் 0712 7875 0703 அதே போல 0712 7875 111 இலக்கத்துக்கு அழைப்பின் விலகி இருந்து கொள்ள. இப்போ இறுதி மனதிற்கு முதல் நேயராக நம்ம ஆண்ட்ரியா வந்திருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: சந்தோஷமான இரவு நேரம். வணக்கம் ஆண்ட்ரியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா கேக்கறீங்க.
0: சந்தோஷமா டேஸ்டமா இருக்கு.
1: சாப்பிட்டீங்களாக்கா?
0: இன்னும் இல்ல. நீங்க தான் இன்னும் அனுப்பி வைக்கலையே எனக்கு சாப்பாடு.
1: அனுப்புறேன்.
0: அப்படியா, நீங்க சொன்னதே போதும். சரி ஓகே. நீங்க சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: இன்னும் இல்ல. அக்கா சாப்பிடணும்.
0: யாரு சமைக்கிறது வீட்டுல? நீங்களா இல்லனா அம்மாவா?
1: அம்மா தான் அக்கா.
0: நாங்க சாப்பிடுறதும் நிறுத்திக்கொள்வோம் இல்லையா?
1: என்ன
0: பாடல்? நீங்களும் உங்கள் உறவுகளுக்கு பாடல் விரும்பி கேட்கணுமா?
2: மச்சாமே சரி சருவா

0: நீங்க பாட விரும்பி கேட்க போறீங்க?
1: நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கேட்போம். நான் கேக்குற பாட்டு தருவீங்களா?
0: என்ன பாட
1: தருவீங்களா?
0: என்ன பாடல சொல்ல? கண்டிப்பா தர.
1: நீ எந்த ஒரு நான் எந்த ஒரு முகவரி தெரியல.
0: ஆஹா, முகவரியே தேவையில்லை இல்லையா? பாஸ்வேர்ட்
1: தெரியல.
0: ஓகே, கண்டிப்பா அந்த பாட தர. யார் யார் எடுத்துக்கொள்ள போறீங்க?
1: எல்லாரும் கேப்பா. வத்தல தட்டனி உமா,
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோட இருந்து கொடுப்பீங்க.
1: நன்றி அம்மா, நன்றி நன்றி
0: நன்றி. இந்த நேரம் முகநூல் வழியாக இருந்திருக்கிறாங்க நம்ம ஹெடன் கேம் இருந்து சொந்த தங்க சுந்தரம் வந்திருக்கிறாங்களா. சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜோன் சித்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. பருத்துறந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க, அன்பான இரவு நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான இரவு நேர வணக்கம் விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியுடன் தானும் இணைந்திருப்பதாக சுகுமாரன் வந்திருக்கிறாங்க. கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுருக்காங்களா. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. பீருவலை தர்கான ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. திஸ்ஸ மகாலந்து கீதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க.

0: வேலாயுதம் திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனி இசையில் பாடல் ஒழித்து வருகிறது. விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் 8 மணிக்கு 29 நிமிடமாக மீண்டு வழி அலிபிலா சொந்தம் கருணாகள் இந்த இஸ்மா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் இஸ்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சந்தோஷமா இருக்கிறேன். இஸ்மா கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேனா?
1: ஆமா.
0: ரைட், ஓகே. ரொம்ப சந்தோஷமா கூட பேசுனதுல.
1: சொல்லுங்கல்ல.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களோட பேசுனதுலன்னு
1: சொன்னேன். Thank you.
0: சரி, ஓகே. இஸ்மா என்ன செய்றீங்க? நீ படிக்கிறீங்களா, வேலை செய்றீங்களா?
1: நான் படிக்கிறேன்.
0: படிக்கிற என்ன கிரேட்?
1: நான் கிரேட் 10th.
0: சரி, ஓகே. இஸ்மா வந்து எப்படி ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து ரொம்ப 7th பிள்ளையா இல்ல சுட்டு பிள்ளையா?
1: என்ன
0: ஸ்கூல்ல நீங்க வந்து சமத்த பிள்ளையா இல்லனா கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ற சுட்டி பிள்ளையான்னு
1: கேட்டேன். நான் சமத்த பிள்ளை.
0: அதான் அப்படி தெரியல.
1: நன்றி.
0: சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு யாழ்ப்பாணத்தில் ஸ்மைல் நிகழ்ச்சி கேட்டு அன்பு மனைவி நதிரா, தம்பி இன்ஷாப், மகன் அல்தாஃப் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கேகேஎஸ் ரோடு விக்னோ ஹோட்டல்ல வந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போக சொல்லியிருக்காங்க. திவினி, சந்தோஷமான இரவு நேர வணக்கங்களோடு ரொஷான் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா? முருகல் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லியிருக்காங்க. அதே போல அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா. நிகழ்ச்சியின் பாடத்திலும் அனைத்தும் அருமை வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொண்டு கேரளிலிருந்து ஆகாஷ் இருக்காங்க. அஷா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான இரவு நேர வணக்கங்களோடு ஸ்ரீகாந்த் இருக்கிறாங்க. பகவந்தரா வந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? பண்டாரம் இருந்து வினோதம் இருக்காங்க. வினோலதா, கிஷந்தன், ரோஷன், சபினா சாகிவாக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இரவு நேர வணக்கங்களோடு பாடல்கள் அனைத்தும் அருமை வாழ்த்துக்கள் பகிர்ந்து கொள்வதாகவும் சரண்யா, ஷிபா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ், விஜயா, தமிழ்ச்செல்வம், அதே போல உறவுகள் யாவருக்கும் பாட விரும்பி கேட்டு தர்ணிகள் வந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த மாதிரி இனிமையான பாடல்

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 அன்னதான கந்தனாம் செல்வ சன்னதியானின் அருட்கோளம் தேரேறி வலம்பரும் கந்தனின்.

0: ஆறு ஸ்ரீ செல்வ சன்னிதி ஆலயம் ரதோற்சவ நிகழ்வினை இம்மாதம் 27 தேதி காலை 7 மணிக்கு உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-7670-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி.

0: பிரிவினை இம்மாதம் 25ஆம் திகதி காலை 9 மணிக்கு வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே. ஸ்டார் ஆஃப் தி டே 102.6 விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். நேரம் வீட்டு மணிக்கு 47 நிமிடமாக இந்தோலி நிகழ்ச்சியுடைய நேரக உமாச்சந்திரன் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் உமாச்சந்திரன், எப்படி
1: இருக்கீங்க?
0: சந்தோஷமா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் கேட்கக்கூடாது
0: அப்படியா? நீங்க பாட விரும்பி கேட்க போறீங்க
1: இந்த நேரத்துல நிகழ்ச்சி உங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியைக்கும் அனைவருக்கும் நன்றி.
0: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியோடு
1: நன்றி.
0: நேரம் 8:48 நிமிடம் ஆயிக்கொண்டு உதய திரைப்படத்துக்காக ஒழிக்கின்றது பாடல்.

ஒழிக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி இந்த விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சிந்தனர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் வாசனமைப்போடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கும் முறை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று நான் என்றென்றும் உங்கள் மென்காட்சியின் காதலியா ஜி சிவானி. நன்றி சிந்தங்களே, குட் நைட்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். Yo, one that you want to listen to.

92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM. 102.6 102.8

0: தேங்க்ஸ் பா.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: என்ன
3: என்ன
2: ஏன் இப்படி பாக்குற?
3: ஒண்ணுமில்லையே.
2: ஒண்ணு இல்லனா ஏன் கைய வைக்கிற?
3: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.
1: 102.6 102.8

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: என்னன்னா முன்ன எழுதுன்னு இருக்கேன் நன்ன.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் எஃப்எம்

0: ஏன்டா அழுகுற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையா?

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: பார்க்கத்தானே போறேன்.

0: ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்போம்.

நாளின் வெளிச்சம், புத்துணர்ச்சியான மூச்சுக்காற்று, கண்கள் விழிக்கும் போதே மனதுக்குள் ஊற்றெடுக்கும் ஒரு புது நம்பிக்கை. அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேரத்தின் வணக்கங்கள். 102.6 102.8 சந்தோஷமாக இன்று நாம் நாங்கள் விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போறோம். நானுங்கள் ஆர்ஜே சிவானி. இன்று ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை வாரம் தொடங்குகின்ற இந்த முதல் நாள் உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலேயுமே புதிய வாய்ப்புகளின் கதவை திறந்து வைக்கட்டும். இந்த வாரத்தின் முதல் விடியில் உங்களுக்கு எல்லாமே நேர்மறையான எண்ணங்களாகவும் நேர்மறையான சிந்தனையாகவும் அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நானும் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய நாளுக்கான சிந்தனை குறித்து இப்ப நாங்க பார்க்கலாம். பலருக்கு இந்த திங்கட்கிழமை என்றாலே லேசான சோம்பலும் மீண்டும் வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இறைவன் நமக்கு கொடுக்கும் ஒரு புதிய வாய்ப்பு. கடந்த வாரம் தவறவிட்ட விடயங்களை இந்த வாரம் சாதித்து காட்டலாம். இன்று உங்கள் வேலைகளை தொடங்குவதற்கு முன்பதாக உங்களுக்கு பிடித்த ஒரு கோப்பை தேநீர் அல்லது காஃபியை பருகுங்கள். உங்கள் மீது ஒரு புதிய நம்பிக்கையை வையுங்கள். இந்த நாளை ஒரு புத்துணர்ச்சியான மகிழ்ச்சியோடு ஆரம்பியுங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். கடந்த வாரத்துல நாங்க ஏதாவது ஒரு பிள்ளைகளை விட்டுருப்போம். அந்த பிள்ளைகள்னால வேண்டி நம்முடைய முயற்சிகள் வந்து தோல்வி கூட அடைந்திருக்கலாம். அதை இனியெல்லாம் எந்த விதமான கவலையும் அடைய தேவையில்லை. அந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத தேடி இருந்தாலே இந்த வாரம் வந்து முழுமையான ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமையும் அப்படின்ற எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இன்றைய நல்ல நல்ல பிள்ளை சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களை நான் நிகழ்ச்சியின் சிறப்பாக பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்கள் மீது கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0102-5005-3 அதே போல 0102-7711-1111 இலக்கங்களுக்கு அழைப்பின் விளையாடி கொள்ளுங்கள். அதே போன்ற நிகழ்ச்சி எங்கிறது கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இருந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயனுக்கு நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 கடந்து 10 ஆய் கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இனிமையான பாடல் வருகிறது. வாகை சுடுவாத இருப்பதற்காக பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.

ஏராளமான உறவுகள் வந்திருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை பொழுதின் வணக்கங்களோடு பெரிய கல்லாறு உதயபுரத்திலிருந்து உதய நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இமானுவேல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மாதளி ரெக்னோ ஹோட்டல் இருந்து அணில் கும்லி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே ஹெடன் கேம் முடிந்த சுந்தர் தங்க சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நிகழ்ச்சியுடைய பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு பாதுக்கு இருந்த சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தரிசல் பூமிகா சின்ன தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இஷன பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சொக்கலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னய, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் யட்டியந்தோட்டை சிவாஜில கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். யட்டியந்தோட்டில இருந்து சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணிமா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, அதே போல யட்டியந்தோட்டில கூடிய சிவாஜுலஸ்ல கூடிய அனைத்து உறவுகளுக்காகவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. பிந்தினிந்த ராசையா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு அன்பு மகள் வசந்தி மற்றும் மனைவி பத்மினி, தீனு தசன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவே இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு சுமுதிரி முகத்தோட்டம், சின்னைய, மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமிலா, மும்தாஜ் பேகம், சாந்தினி, அர்ஷனிக்கரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகை, சின்ன தம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவெளி சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்களோடு வத்தலை ஹக்பர் டவுன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கருணா வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். ஹெட்டன் கேம் வெளியை சேர்ந்த கலாதேவி ஐயாதுரை இன்று தன்னுடைய அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். இவரை வாழ்த்துவதாக அம்மா, அப்பா, கணவர் முருகதாஸ், மகன் சபிக்ஷன், மகள் தவிக்ஷா, அக்கா சசிகலா தேவி, தம்பி சதீஷ், கண்ணா, அதே போல அனுராதபுரம் சிவகுமார், குகன், சஜின், சதுஷிகா, தஸ்விகா மற்றும் அவினாஷ், டிலானி, சிவானி ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக கலாதேவி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகிர்தின வாழ்த்துக்களை வசனமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலஸ் இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். நாவலப்பட்டியிலிருந்து மீறி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஸ்ரீநிலா, நாவலப்பட்டி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அர்ப்பணந்து ஃபாரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு கிணவர் அப்துல் ஜமர் மற்றும் கந்தல கே உவேதன் சபிகா ஆகியோர் காம்பாடு அன்பு கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுதின் வணக்கங்களோடு மனதிற்கும் இந்த பொழுது அனைவருக்குமே நன்முடன் வலுமுடன் அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கலகானந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. மஸ்கலிய பிரவுன் அஜித் மற்றும் மணிமோகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பான காலை நேர வணக்கம். வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சிலசாமி பிரபாத் இருக்கிறாங்க. அன்பு மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜான்க்ஷன் மற்றும் மஸ்கரே உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. ஜெகதீசன் இருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம். மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் மற்றும் உறவுகள் யாவருக்கும் பாட விரும்ப கேட்டு முருகே சேகல வட்டவழந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கம். சிவானி, கோயம்புத்தூர் இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அன்பு மனைவி லதா, மகன் ராஜாக்காவும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. முருகப்பிள்ளை பஞ்சாட்சிரம் அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம். சிவானி, எப்படி இருக்கீங்க? இனியும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடத்தாங்க அப்படின்னு சொல்லி அருந்தாங்கியாயப்பன் வந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு யாவருக்கும் நிகழ்ச்சி நடத்தும் முறை இனிமையான பாடல் வருகிறது. பாடத்தனும் மீண்டும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 34 நிமிடமாகவும் இந்த வழி நிகழ்ச்சி அளிக்க இருக்கும் பாடல் எங்கள் அண்ணன் திரைப்படத்துக்கு.